அருள்மணி மாளிகையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி புதன்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒளிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குறளமுதம்.

எண்ணி பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.

எண்ணி பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.

நேரம் காலை 6:03. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் விநாயகர் பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை நிம்மதி என்ற நிழல் தொடரும். நேர்மையாயிருப்போம், நிம்மதியாயிருப்போம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் சிவன் பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் காலை 6:15. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நீங்கள் கேட்கவிருப்பது பி சுஷிலா குரலில் அம்மன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்திரு, விடியும் பொழுது பனியும் விலகும். இந்த வரிகளைப் போல தகுந்த காலம் வரும்போது உங்கள் கவலைகள் காணாமல் போகும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் முருகன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:29. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகள் இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் உங்களுக்காக கோவை சவுந்தரராஜன் குரலில் ஐயப்பன் பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் ஏஆர் ஷேக் முகமது குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: முக்கியமான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ள என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல்

0: மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் June 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்கள் பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ளம் கொண்ட பத்மவாசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்
5: நலம் நலம்.

0: பெரிய ஆவல். தண்ணீர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடுபொருள். ஆறறிவு படைத்த மனித இனம் இந்த இடுபொருளை ஒரு வணிகப் பொருளாக மாத்திடுச்சு. ஒரு வருடம்னா அதில் மாதம் மும்மாறி பெய்த காலம் உண்டு, அப்புறம் பருவமழை தவறாமல் பெய்த காலம் உண்டு. ஆனால் இப்போது எல்லாமே மாறி போயிடுச்சு. எப்போ மழை பெய்யும்னு ஏங்கி தவிக்கிற காலமாயிடுச்சு. எதையும் அளவறிந்து பயன்படுத்தி இருந்தா எந்த சிரமமும் ஏற்பட்டிருக்காது. பொது குழாயில் தண்ணீர் பிடித்த பொழுது செலவு செய்த தண்ணீரின் அளவு வீட்டு குழாய்க்கு வந்தவுடன் அதற்கான விரயம் சுமார் 5 மடங்கு ஆயிடுச்சு. நியாயமா? அதாவது அன்று முகம் கழுவ 2 கையளவு நீர் போதுமானதா இருந்துச்சு, இன்னைக்கு 2 லிட்டர் குழா திறந்து முகம் கழுவுற வரை மூடுறது இல்லையே.
1: பத்மவாசன் ஐயா,
0: இது ஒரு உதாரணம் தான். இது போல ஒவ்வொரு செயலுக்கும் நாம எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துறோம் அல்லது செலவழிக்கிறோங்கிறத நாம தான் அளவிடணும். இப்போ நிறைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துருச்சு. ஒரு கம்பெனியில 10,000 பேர் வேலை செய்வதா வச்சுக்கிட்டா, அவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு கழிவறையில மட்டும் சுமார் 400,000 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துறாங்க அல்லது விரயம் செய்யறாங்க. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டுக்கு வந்து அவர்களது தொழிலை நடத்துறாங்க. மிக முக்கிய காரணம் தண்ணீர் தான். நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அந்நிய செலாவணி கிடைக்குது, எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனா வெளிநாட்டில் இருப்பவருக்காக இங்க நம்ம நாட்டின் இயற்கை வளங்களை நாம இழக்கிறோம். சரி, எதையாவது ஒன்னை இழந்தாதான் ஒன்னு கிடைக்கும். தண்ணீர் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. இது போல நிறைய இயற்கை வளங்கள் நம்ம நாட்டில் அபரிமிதமாக பயன்படுத்தப்படுது. அளவுக்கு அதிகமாக உபயோகிக்கப்படுவதால் தான் இயற்கையில் சமன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நிறைய நோய் நொடிகள் வருது. இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதில் தண்ணீரை வச்சு ஜில்லுன்னு எடுத்து குடிக்கிறோம். அந்த காலத்தில் மண்பானை இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சு வெட்டிவேர் போட்டு அருமையான மனம் கமழும் தண்ணீரை குடித்தோம். எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாமல் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்க ஆரம்பித்தோம், எல்லாம் நம்மளை தேடி வருது. பானை தண்ணி குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது தவறு. சளி என்ற கழிவைத்தான் மண்பானை தண்ணி வெளியேற்றும். ஆனால் இப்போது ஆர்வோ வாட்டர், தண்ணீர் சுத்திகரிப்பான்லாம் வாங்கி வச்சுருக்கோமே, அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வாங்கி குடிக்கிறோமே, அவை கழிவை வெளியேற்றாது. மண்பானை தண்ணீரின் கார அமில நிலை pH 7-8, இயல்பா ரத்தத்தின் pH அளவு 7.4.
1: பத்மவாசன் ஐயா,
0: சாதாரணமா pH 7 கீழ் இருந்தால் அது அமிலத்தன்மை, pH 7 மேல் இருந்தால் அது காரத்தன்மை. நாம குடிக்கும் குளிர்பானங்கள் பெரும்பாலானவை அமிலத்தன்மை உடையவை. இவற்றையெல்லாம் அந்த காலத்துல நாம பார்த்தா தண்ணி குடிச்சோம். கிணத்து தண்ணி, ஊத்து தண்ணி, ஆழ்குழாய் கிணற்று நீர் எல்லாத்தையும் கிடைக்கிறத குடிச்சோம். அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தணும். நல்லா தான் இருந்தோம். இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு வணக்கம் சென்னையில் சூப்பரான ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? எஸ் மக்களே, ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க தலைப்பு அப்படின்றது ரொம்பவே சூப்பரான ஒரு தலைப்பாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஏற்றுக்க தான் ஆகணும். என்ன விஷயம் ரம்யா அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இன்னைக்கு உலக மிதிவண்டி தினம். இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடைய கேள்வியாக இருக்குது. ஆக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற பேஜில் நான் அந்த பதிவை போட்டிருக்கேன். நீங்கள் அதற்கான பதிலை வந்து சொல்லலாம். எஸ், அதுக்கான பதிலை சொல்ல ரெடியாக இருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். எஸ், நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே பல பல பல பல பலக்கிற அப்படின்ற ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய பதிலை வந்து நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பதில் அனுப்புங்க. தொடர்ந்து இந்த பாடலை கேட்டுட்டு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுலு.

எஸ் நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். ஒய் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலக மிதிவண்டி தினம்ங்க. மிதிவண்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய வாகனங்கள், அதாவது 4 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், ஏன் 2 சக்கர வாகனம், நம்ம எரிபொருள் பயன்படுத்தி யூஸ் பண்ணுற வாகனங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே மிதிவண்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம். அந்த அனுபவத்தை வச்சு தான் பின்னாடி வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. எஸ் அப்படி இந்த உலக மிதிவண்டி தினம் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இந்த விஷயம் கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இன்னைக்கான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, 2026 அதாவது இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, உலக மிதிவண்டி தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி. அதுக்கு நிறைய பேர் பதிலமைச்சிருக்காங்க. எஸ் அதையெல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலக மிதிவண்டி தினம் எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்ற விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது June 3 வருடா வருடம் இது அனுசரிக்கப்படுது. எஸ் 2018 முதல் தான் இந்த உலக மிதிவண்டி தினம் அப்படிங்கிற இந்த விஷயம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. ஏன் 2018 அப்போ தான் இந்த முன்னெடுப்பை எடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து இந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் பதிலளித்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்காங்களா என்ன அப்படிங்கிற விஷயத்த படிச்சுட்டு வந்துடலாம். எஸ் யார் யார் பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எஸ் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற இந்த பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய பதிலை வந்து சொல்லலாம். கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் மீண்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். 2026 உலக மிதிவண்டி தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது

ஆன கேள்வி. எஸ் யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நானுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சொல்கிறதுக்காக. எஸ் உங்களுக்காக இந்த பதில்கள் வந்து லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவேன். பட் யார் யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய நேரம். மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களும் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. கூடவே வணக்கம் அப்படிங்கிற அந்த இமோஜியும் வந்து அனுப்பியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், அடடா சார், என்ன சார் நீங்கள் காலையிலேயே தேநீரை வந்து போட்டு அனுப்பிச்சிட்டிங்க. சரி, பிரேக் கிடைக்கும் போது நானும் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். நன்றி சார் உங்களுக்கும். பூபாலன் பள்ளப்பாளையம் அவங்களும் வந்து வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைக்கிளை வந்து நம்ம லேயர்கள் வந்து போட்டு அனுப்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதை பார்த்தோன்னே பழைய நினைவுகள்லாம் வந்து வருது. சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்த அந்த நாட்கள்லாம். நெக்ஸ்ட் சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, அடடா நலமா இருக்கேன், வணக்கம் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சபரி மனோஜ் 2026 கருப்பொருள்னு சொல்லி அந்த கருப்பொருளை வந்து கரெக்டாக வந்து அனுப்பியிருக்காரு. பட் அந்த விஷயம் கரெக்டாக அப்படின்றத இறுதியில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். பாபு முள்ளக்காடு அப்படிங்கிறவங்க இனிய காலை வணக்கம்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நிறைய பேர் தொடர்ந்து அவங்களுடைய பதில்களையும் காலை வணக்கங்களையும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் எந்தெந்த நேயர்கள் வந்து கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பேச போகிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக தெரு திரைப்படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல். எஸ், இந்த பாடலை கேட்டுட்டு வந்து நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். மிதிவண்டி சார்ந்து, உலக மிதிவண்டி தினத்தை சார்ந்து, எஸ் தெரு திரைப்படத்துலேருந்து விஜய் ரீட்டா மோகன் இணைந்து பாடிய ஒரு பாடல். கபிலனுடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே கேளாமே சமதுலு.

17 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ அஜய் ரம்யா சங்கர். எஸ், உலக மிதிவண்டி தினம் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் 2018 தான் அனுசரிக்கப்பட்ட முதல் நாள், அதாவது அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க இன்னையிலேருந்து நம்ம வந்து மிதிவண்டி தினத்தை வந்து கொண்டாடணுப்பா அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. யார் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. எஸ், இந்த விஷயத்தை முன்னெடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை June 3 உலக மிதிவண்டி தினமாக அறிவித்தது. என்னைக்கு வந்து இதை அறிவிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும்ல. இன்னைக்கு தான், அதாவது June 3 தான் அறிவித்து அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, April 12, 2018 தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது இனிமே June 3 உலக மிதிவண்டி தினமாக உலகமெங்கும் நம்ம கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2018 எஸ், இந்த விஷயத்துக்கான அந்த முன்னெடுப்பு அந்த பரிந்துரையை சொன்ன அந்த நபர் யார், அவருடைய பேர் என்ன அப்படின்னா பேராசிரியர் செலக் சிபிலஸ்கி அப்படிங்கிற அந்த நபர் தான் உலக மிதிவண்டி தினம் அப்படிங்கிற ஒரு டே வந்து வேணும் அப்படின்ற அந்த பரிந்துரையை ஐநா சபைக்கு சொல்லியிருக்காரு. எஸ், நேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து பதில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, தொடர்ந்தும் வந்து சைக்கிளையும் வந்து சேர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. சைக்கிளை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. குழந்தைகள் இன்றைக்குமே கூட சைக்கிளை வந்து யாராச்சும் ஓட்டுறதை பார்க்க முடியும், பார்க்கும்பொழுது சைக்கிளை அவங்களும் ஓட்டிட்டு போகிறத அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ நமக்குமே வந்து ஆனந்தமாக இருக்கும். அந்த மெமரிஸ்லாம் பேக் டு நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறத பார்க்க முடியும். எஸ், தொடர்ந்து நேயர்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாசிக்கணும்ல. யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிச்சிடலாம். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் பதில வந்து சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. நரேஷ்குமார் வைஷு, அடடா சைக்கிள், அடா இந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டணும்னு நினைச்ச சைக்கிளில். ஓகே, வணக்கம் வணக்கம். பூபாலன் பள்ளப்பாளையம் அப்படிங்கிறவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம் பதில் சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. கேசவன் எம் ரெட்டிவலசை கிராமத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. ஏகாம்பரம் ஆர்பி அப்படிங்கிறவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அப்படிங்கிறவங்களும் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அப்படிங்கிறவங்க இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லி 2026 உலக சைக்கிள் தினத்தின் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பொருளை நமக்கு அனுப்பியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். தாமலேரி மொத்தூர் மெக்கானிக்ஸ்

ரவணன் அவர்கள், இவங்க சொல்றது தான் உண்மையா இருக்குமோ? என்ன சொல்றீங்க சார்? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க பதில வந்து தாராளமா சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற பக்கத்துல வந்து அனுப்பலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இனிய சுவையான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் பதில் அப்படின்னு சொல்லி ரமா அவர்கள் அனுப்பியிருக்காங்க. அடடா, சுவையான காலை வணக்கமா, எனக்கு இப்பவே பசிக்குது, நான் போய் பிரேக்ல தான் சாப்பிட்டு வரணும். எனிவே நன்றிகள். தென் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன், அன்பு

வீக்கில் தான் சாப்பிட்டு வரணும், எனிவே நன்றிகள். தென் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. நன்றி சார். கேசவன் அப்படிங்கிறவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் சேகர் அப்படிங்கிறவங்களும் இனிய காலை வணக்கம் பதில்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. எஸ் தொடர்ந்து நேயர்கள் சொன்ன பதிலும் அண்ட் இன்னும் கூடுதலாக நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன், அதையும் உங்களிடம் நான் பகிர்ந்துக்க போகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்த பிறகு கூலி திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. காலை நேரத்தில் அப்படியே வந்து எல்லாம் அப்படியே மயங்கி சோர்வாக இருக்காமல் வைப் ஆகணும் அப்படின்றதுக்காகவே சூப்பரான பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. சிவலாஷ்னிய அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய ஒரு பாடல், அசல் கோளாரும் இணைந்து பாடியிருக்காரு. அவங்களுடைய குரலில் விஷ்ணு ஏதவன் அசல் கோளார் இவங்களுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

பேர் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. எஸ் பதில்களை படிச்சிருவோம் அப்படின்ற இடத்துக்கு நான் நகர்ந்து வந்துட்டேன். விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் பதில் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை வனாரப்பேட்டையிலிருந்து அவரும் வந்து இனிய காலை வணக்கம்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிருக்காங்க. தென் இன்னும் நிறைய நபர்கள் வந்து பதில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நானும் படிக்க ஆர்வமாக இருக்கேன். ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க வந்து போக்குவரத்து சாதனமாக மிதிவண்டியை முன்னிறுத்துவது அப்படின்ற விஷயங்கள் முன்னிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ் இனிய காலை வணக்கம் தேசிங்க காந்தி அனுப்பிச்சிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவனும் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. மந்திரமூர்த்தி இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய காலை வணக்கம் பதிலும் அனுப்பிச்சிருக்காங்க. கண்ணப்பன் பாபு இனிய காலை வணக்கம் கண்ணப்பன் பாபு கீழ்கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிலே அனுப்பலை சார். எனிவே வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன் பதில் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிலையும் அனுப்பியிருக்காங்க. எஸ் தொடர்ந்து நிறைய பதில்கள் வந்து படிக்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் கேட்க ரெடியாக இருக்கீங்க, அனுப்ப ரெடியாக இருக்கீங்கன்றது தெரியும். யூத் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூளு.

0: நேரம் 7:30. தொடர்வது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம்.

0: அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதலியே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுகிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கக்கூடாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம். இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லோரும் இப்படி வாங்கன்னாரு, வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் திருடுறான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்தி போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்கறது? அதனால் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்போ தான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்கிறது சரி, ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னு.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

எஸ் நேரம் 7:35 ஆயிடுச்சு. வணக்கம் சில நிகழ்ச்சியில சூப்பரான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சூப்பரா வந்து பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. எஸ் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த மிதிவண்டி குறித்து பேசிட்டே இருக்கும் இல்லையா. மிதிவண்டி அப்படிங்கிற அந்த விஷயம் எமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம முதல் முதல்ல கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரிட்டர்ன் திரும்பி பார்க்குறப்ப அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகானதாக இருக்கும், அது எமோஷ்னலாக இருக்கும். ஒரு சிலர் நம்ம மிதிவண்டி கற்றுக்கும் பொழுது கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு சிலர் வந்து மற்றவங்க ஓட்டுறதை பார்த்து அடடா நானுமே வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே அந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்காம அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டி விழுந்து வாரி சைக்கிளை வந்து கற்றுட்ருப்பாங்க. சில பல காயங்கள் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கூட யாராச்சும் சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்பவே விபத்துக்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது 2026 உலக மிதிவண்டி தினத்தின் கருப்பொருள் என்ன? வாட் இஸ் த தீம் ஆஃப் 2026 வேர்ல்ட் பைசைக்கிள் டே அப்படி இருக்கு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர்

சொல்லி இருக்காங்க. எஸ் தொடர்ந்து அந்த பதில்களையும் வாசிக்க நான் ரெடியா இருக்கேன். பத்மா சௌந்தரராஜன் பதில் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. அடடா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பாடல் சூப்பர், நன்றி நன்றி. வா தொடர்ந்து அப்படியே குஷியா இருங்க, பதில் சொல்லிட்டு பாடல் கேட்கறதுக்கும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும். ரேவதி ராஜமுத்து, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா. ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க வந்து லைக் வணக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூலை ரீஜா மனோகரன் வந்து ஆரம்ப பாடல் முடல் இதுவரை அப்படியே வந்து தத்துவமா இருக்கு, தவழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ் கண்ணம்பட்டு பாபு அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோவை சுகம் ராஜா அப்படிங்கிறவங்களும் வந்து வணக்கம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் தென்கட்சி சுவாமிநாதன் தகவல் அருமை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அடடா சூப்பரான விஷயங்கள் எல்லாம் நம்ம நேயர்கள் பதிலோட சேர்த்து வணக்கம் சைக்கிள் இமேஜாக இருக்கட்டும் அல்லது தேநீர் இமேஜாக இருக்கட்டும் அனுப்பி வச்சு அப்படியே காலையிலேயே வந்து நாங்கள்லாம் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கோம் பாருங்க மேடம் அப்படின்றத வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கம். மீண்டும் மீண்டும் அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே புரியுது. புவனகிரி சுமதி பாபு அப்படிங்கிறவங்களும் வந்து வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேச போகிறோம் அப்படிங்கிறத வந்து நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேரிங் யூ அப்படின்ற விஷயம் வந்து

எஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன் மிதிவண்டி குறித்து. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்களோட வந்து நான் பேசுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் சூப்பரான விஷயங்கள் தான் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வரலாறு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியே ஆகணும் இல்லையா?

எஸ், இந்த வரலாறு வந்து அப்படியே கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த பாடல் கேட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் வந்து அந்த வரலாறை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா இதை பற்றி நான் கேள்வி போடும் போதே அப்படியே அலசி ஆராய்ஞ்சிருப்பீங்க, என்னென்னலாம் நடந்திருக்கு, எப்படிலாம் நடந்திருக்கு, ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனாலும் நானும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்லுவேன். நிகழ்ச்சியில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாடலை கேட்டு முடிச்சதும் தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போகிறோம். எஸ், இந்த பாடலை கே கே மற்றும் வசுந்தரா தாஸ் பாடியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுவில்.

எஸ், நேரம் 7:44 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போல உங்களோடு பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், இந்த உலக மிதிவண்டி தினம் எப்படிங்க ஆரம்பிச்சது, யார் இதுக்கு வந்து முதற் புள்ளியா இருந்தா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருந்தேன். எஸ், பேராசிரியர் செலக் சிபிலஸ்கி அப்படிங்கிற அந்த நபர் தான் இதுக்கு வந்து ஆதி புள்ளியாக இருந்திருக்கிறார். பிப்ரவரி 2015 மிதிவண்டி ஓட்டுதலை பற்றி ஒரு பிரச்சனை, இல்லை மிதிவண்டியை வந்து நம்ம ஓட்ட வேண்டிய தேவை இருக்குது, அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து அப்போ தான் அந்த நபர் முன்னெடுத்திருக்கிறார். 2016 மிதிவண்டிகளுக்கான உலக தினத்திற்கான பிரச்சாரம் வந்து எல்லா இடத்துலையும் வேகம் எடுக்குது. ஆமாங்க, மிதிவண்டி வந்து ஓட்டுறதுக்கான தேவை இருக்குது, அட் த சேம் டைம் உலக மிதிவண்டி தினம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இந்த பிரச்சாரம் வேகம் எடுக்குது. எஸ், அதன் பிறகு மார்ச் 2016 ஒரு மிதிவண்டி நிகழ்ச்சியில் சிபிலஸ்கி, அதாவது ஆதி புள்ளியாக இருந்த அந்த நபர் வந்து உலக மிதிவண்டி தினத்துக்காக வந்து பரிந்துரைக்கிறார் அந்த நிகழ்ச்சியில். அதன் பிறகு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரல் 12, 2018 ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 3 அதாவது இன்னைக்கான தினத்தை உலக மிதிவண்டி தினமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2018 தொடங்கி இன்று வரைக்கும் ஏன் இனிமேலும் கூட ஜூன் 3 அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். உலக மிதிவண்டி தினம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு நினைவுக்கு வரும். எஸ், கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த பதில்களையும் வந்து கண்டிப்பாக நான் வந்து படிப்பேன். மஸ்தான் சைக் அப்படிங்கிறவங்க வந்து இனிய காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே சென்னை பட்டாளம்லேருந்து அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. மகேஷ் அபி அபி குரோம்பேட்டிலருந்து இனிய காலை வணக்கம்.

சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதிபாபும் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. சுஜாதா சந்திரசேகர் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய வளையம் ரவிச்சந்திரன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் நிறைய பேர் இந்த பதில்களை வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிற பதில் கரெக்டாக இருக்கா இல்லையா, என்னதான் ரம்யா பதில் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இதெல்லாம் இந்த ரிவீல் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற பதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நான் படிச்சுட்டே வரேன். சுஜாதா சந்திரசேகரனும் வந்து பதிலை வந்து இங்கிலீஷில் அப்படியே டைப் பண்ணி கிடக்கடான்னு நினச்சிருக்காங்க. காமாட்சி காமாட்சி அப்படிங்கிறவங்க வந்து குட் மார்னிங் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் மிதிவண்டி ஓட்டுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி அதுக்கான கருப்பொருளையும் வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ் சூப்பர். சாமுண்ணி அப்படிங்கிறவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய நேயர்கள் பதில் அனுப்புறத பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் நானும் உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, ஏன் மிதிவண்டி வந்து நம்ம ஓட்டணும்? நிறைய வாகனங்கள் வந்துடுச்சு, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் சிறந்த வாகனங்கள்லாம் இருக்கே, அதாவது எளிமையாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வேகமாக போகிறதுக்கெலாம் இருக்கே, ஆனாலும் ஏன் நம்ம மிதிவண்டி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கான காரணங்களை நான் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா உங்களிடம் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஐ எம் ஸோ ஹாப்பி. அடுத்த பாடல் உங்களுக்காக நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஜெயதேவ் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடிய பாடல் பா விஜயோடைய வரிகளில் விஜய் ஆண்டனியோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக அந்த விஷயத்தையும் ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதற்கு முன்னாடி பதில் சொன்ன இன்னும் சில நேயர்களை வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கான பதில் கண்டிப்பாக ரிவீல் பண்ண போகிறேன். ராஜமாணிக்கம் கோபி அப்படிங்கிறவங்க பதில் சொல்லியிருக்காங்க, சிவன் அரு பதில் சொல்லியிருக்காங்க, விஆர் செந்தில், அன்புமணி, பிரேமல், பிரமிளா தமிழ்செல்வன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ராகவன் ரெங்கசாமி, காமாட்சி காமாட்சி, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், லூயிஸ் செல்வராஜ் அப்படிங்கிறவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க, வீரதுரை, இவங்க எல்லாருமே பதிலும் காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க, பிரபு வீரா பதில் சொல்லியிருக்காரு, பால ஜெயச்சந்தர் அப்படிங்கிறவங்களும் வந்து பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு விடை அப்படின்னு சொல்லி பூபாலன் பாலா பதில் அனுப்பியிருக்காங்க. பார்த்தசாரதி முனுசுவாமியும் குட் மார்னிங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பழனி கவிதா அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. கொடமாமட்டி கேவி ஜெயசீலன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. கோவை சுகம்ராஜா பதில் அனுப்பியிருக்காங்க. ராமச்சந்திரன் பதில் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பதில்கள் எல்லாரும் சொல்லிட்டீங்க. எஸ் நிறைய பேர், அதாவது நேயர்கள் எப்போவுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த விடையை கண்டுபிடிச்சி சூப்பராக அனுப்புறதுல வந்து கெட்டுக்காரங்க நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்கள். எஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த விடை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. எஸ் 2026 உலக மிதிவண்டி தினத்தின் கருப்பொருள் அப்படிங்கிறது சைக்கிளிங் ஃபார் எ கிரீனர் ஃபியூச்சர். அதாவது பசுமையான எதிர்காலத்திற்கான மிதிவண்டி பயணம் அப்படிங்கிறது தான் 2026 உலக மிதிவண்டி தினத்தின் கருப்பொருளா இருக்கு. நீங்க எல்லாருமே அந்த பதில் தான் சொல்லியிருக்கீங்க. பதில் சொன்ன அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்டிவா சுறுசுறுப்பா ஒவ்வொரு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியிலையும் நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். வெற்றியோ தோல்வியோ கடமையே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதில் தெரியுதுங்க, நான் அனுப்புறேங்க, வணக்கம்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்து. இந்த மிதிவண்டியை நம்ம வந்து ஏன் ஓட்டணும், அதுக்கான என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா, மிதிவண்டியை விலை வந்து ரொம்ப குறைவுங்க. இந்த மிதிவண்டியை வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. மற்ற வண்டிகளாக வாங்குறப்ப கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். மிதிவண்டி எல்லாராலும் வாங்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கு அப்படின்னும் போது பயன்படுத்த ரொம்ப எளிமையான ஒரு வாகனம் மிதிவண்டியை ஓட்டுறது அப்படின்னும் போது உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணி காக்குது, மாசுபாட்டை குறைக்குது, கார்பன் வெளியேற்றத்தை வந்து குறைக்குது. ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து சுவாசிக்க உகந்த ஒரு காற்று. அந்த காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா மாசுபட வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த கார்பன் வெளியேற்றத்தை இந்த மிதிவண்டிகள் வந்து குறைக்குது. மேலும் மக்கள் பள்ளிகள், பள்ளியிடங்கள், பணியிடங்கள், சந்தைகள் மற்றும் சுகாதார வசதிகளை அணுக இது உதவியா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கிறோம். நிலையான நகரங்களையும் பசுமையான போக்குவரத்தையும் இது ஆதரிக்குது. நம்ம முடிஞ்ச

அளவுக்கு மிதிவண்டி பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம உறுதி பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு விட்டு செல்ற இந்த உலகமானது அடுத்த தலைமுறைக்கு ஒரு உகந்த உலகமாக இருக்க வேண்டும், அதற்கு முடிந்தவரை மிதிவண்டி பயன்படுத்துவோம், உடல் ஆரோக்கியத்தை காப்போம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு நிறைய மாற்றத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. மிதிவண்டியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. எஸ், அடுத்த நிகழ்ச்சியில் ரஷ்யா ரெயின்போல சூப்பராக வந்து உங்ககிட்ட பேச ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கும்கி திரைப்படத்திலிருந்து மகிழினி மணிமாறனுடைய குரல்ல யுகபாரதியோட வரிகளில் டி இமானோட இசையில அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே செவதோலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன

தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க வித் மீ அஜய் ரம்யா சங்கர். எஸ், ரஷ்யா ரெயின்போலையும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அல்லது வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து அந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே சூப்பரான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்றத வந்து நல்லாவே புரியுது. முதல் பாடலாக உங்களுக்காக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து வந்து கொண்டு வந்திருக்கேன். எஸ், இந்த பாடலை உன்னிமேனன் வந்து பாடியிருக்காங்க. வாலியுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வேலையை பாருங்கள்.

நேரம் 8:10 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ வித் மீ ஆர் ரம்யா சங்கர். எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்து தனுஷுடைய குரல்ல செல்வராகவன், தனுஷுடைய வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எஸ் நேயர்களே, 8:30 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ வித் மீ ஆர் ஜி ரம்யா சங்கர். எஸ், சூப்பரான பாடல்கள் வந்து ரஷ்யா ரெயின்போல கேட்டுட்டு இருந்தோம். அந்த வரிசையில் சரவணா திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நரேஷ் ஐயர் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு பாடல், கபிலனுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: எஸ், நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ. எஸ், சூப்பரான இந்த காலை வேளையில எல்லாரும் அவங்க பணிகளுக்கு கிளம்புறதுக்காக சூப்பரா ரெடி ஆயிருப்பீங்க. பார்த்து போங்க, பைக்ல போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் கட்டாயம் அணிஞ்சிட்டு போங்க. அட் த சேம் டைம் ஃபோர் வீலர்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இந்த வெயில் காலத்துல நீங்க எல்லாருமே நீராகாரம் பருக வேண்டிய தேவை உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னாலே ரொம்ப டல்லாயிடுறோம், டீஹைட்ரேட் ஆயிடுது அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா. அதனால நீராகாரமா எடுத்துக்கோங்க. தண்ணியில முடிஞ்ச அளவுக்கு உப்பும் சர்க்கரையும் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீர் சத்தை வந்து குறையாம பாத்துக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மருத்துவர்கள் சொல்றத பார்க்க முடியுது. முடிந்தவரை எல்லாருமே அந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாலையில போகிறப்ப கூட வர சக பயணிகளுக்கு இடையூறு இல்லாம போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். பார்த்து போங்க மக்களை. கூடவே இந்த ஜெனஎஃப்எம் ரெயின்போ 101.4 போடுற இந்த சாங்ஸ் வந்து அப்படியே கேட்டு வை வை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டே போங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக திருவிளையாடல்

ராமம் திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை கார்த்திக் மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகள்ல டி இமானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: 手巾啊。
1: எஸ் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்லி சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சிருப்பீங்க, எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானுமே உங்களோட பேசுறதுல ரொம்ப ஹாப்பியா நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருதுங்க, நம்ம எல்லாருக்குமே அட பறந்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நினைவு, ஒரு அந்த மாதிரி ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. நம்மளா பறக்கிறது அப்படின்றது கம்மி. வாகனங்களில் போகும்போது, விமானங்களில் போகும்போது வேணால் அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேற வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாலையில் பறக்க முயற்சி

முயற்சிக்காதீங்க, அது உங்களோட வாகனத்தை வச்சு முயற்சிக்காதீங்க. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் சாலைகளில் நம்ம முடிந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், சாலை விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ ரம்யா சொல்லிக்கிட்டே இருக்கீ இதையே அப்படின்னு கேட்குறீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு வீட்டினருக்கு, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் அவங்களுக்கே அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு ஆசைகள் கனவுகளோடு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னும் போது, நம்மளுடைய உயிரை உடலை பாதுகாத்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் கைகூடும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, பாதுகாப்பாக இருங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வந்து ப்ளே பண்ண நானும் ரெடி ஆகிட்டேன். எஸ் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. உதித் நாராயணன் மற்றும் ஷாலினி சிங் இணைந்து பாடிய ஒரு பாடல், யுகபாரதியுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சவதோலு.

1:53 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது வாழ்க்கையில நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. தொடர்ந்து அந்த விஷயங்களை நினைச்சிட்டு மட்டுமே இருக்காம அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வேலைகளை நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச விஷயம் ஒரு நாள் நினைவாக மாறி அந்த விஷயத்துல வெற்றி அடைஞ்சு வெற்றியாளரா நம்ம இருப்போம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால உங்க எண்ணங்களுக்கு வலு கொடுங்க, அந்த எண்ண ஓட்டங்களுக்கு செயல்திறனை கொடுத்து அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நானும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அடுத்த ஆர்ஜே நம்ம ஆனந்த் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பாட்டுலாம் உங்களுக்காக எடுத்து வச்சுட்டு. ஸோ அவரோட வெயிட் பண்ணுங்க, 10 மணிக்கு நானும் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பாட்ஷா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல் வைரமுத்தோட வரிகளில் தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாளை தொடங்கி சிறப்பானதொரு நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த நேரத்தில் பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்களா? உங்களுடைய பரபரப்புலாம் குறைக்கிறதுக்காக தான் சூப்பரான பாட்டெலாம் எடுத்து வந்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில் முதல் பாட்டெலாம் உங்களுக்காக டியூட் திரைப்படத்துலேருந்து ஷாய் அபியங்கரோட இசையில பால் டப்பாவோட வரிகளில் ஷாய் அபியங்கர் மற்றும் பால் டப்பா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ஒரு ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களோட நாஜியானா பேசிகிட்டு இருக்கேன். ரேப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருக்கும். மே மாதம் முடிஞ்சாலுமே சரி, வெயிலினுடைய தாக்கம் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கோங்க, தண்ணி வந்து தேவையான நேரத்தில் குடிச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த அவசரமான நேரத்தில் பரபரப்பாக கிளம்ப வேணா, எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. பைக்கில் போகிறவங்க மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்களும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்காக ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் விடாமுயற்சி திரைப்படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் அறிவியோட வரிகளில் அந்தோணிதாசன் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ FM 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

9:13 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக குட் நைட் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் அவங்களோட இசையில், மோகன்ராஜன் அவரோட வரிகளில், தேவாவோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: निशुल्क कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஒன்பது மணி 21 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான, நீங்களே கேட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பரான பாட்டெலாம் போட்டுட்ருக்கோம். நேற்று நடந்ததை விட்டுருங்க, நாளைக்கு நடக்க போகிறத மறந்துடுங்க, இன்றைக்கி நடக்கிறத இந்த நிமிஷம் மட்டும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். கிளம்பும் போது பல பல டென்ஷன்கள் வரும், அதெல்லாம் மறந்துட்டு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்று நாளை தொடங்குங்க. உங்களுடைய பரபரப்புலாம் குறைக்கிறதுக்காக தான் சூப்பரான பாட்டெலாம் போட்டுட்ருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வேட்டையின் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் மலேசிய வாசுதேவனோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

இப்படி சூடு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 26 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தரோட இசையில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்தோம்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஒன்பது மணி 31 ஆயாச்சு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ரேப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக விவேக் மேவினோட இசையில், கார்த்திகோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடிய பாட்டு தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுள்ளு.

9:36 ஆயாச்சு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. லைஃப்பில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டே இருப்போம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்கவே வேணாம். ஸோ பிடிச்ச விஷயங்களை செஞ்சு சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களுக்காக ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் தனுஷோட குரலில் அனிருத் ரவிச்சந்திரோடைய செயலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

பாகுபலி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டை கேட்டு வந்த நேரம் 9:45. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷோட இசையில் வேல்முருகன் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒன்பது மணி 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. கோடை விடுமுறைலாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம பசங்க பேக் எங்கே போட்டாங்க, புக் எங்கே போட்டாங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. அதனால் பள்ளி செல்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு ரெடியாக இருங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கோவிந்த் வசந்தாவுடைய இசையில் அறிவோட வரிகளில் அறிவு மற்றும் கானா பாலச்சந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: கால போட மேல ஏறும் கால மாச்சு கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு
1: ஜெயிக்கிறோம். ஒன்பது மணி 54 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் நாங்கள் போட்ட பாட்டெலாம் கேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் 10 திவ்யா கூட வந்து ஒரு சூப்பரான கேம் விளையாட ரெடியாக இருங்க எல்லாருமே. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக படையப்பா திரைப்படத்திலிருந்து திவ்யாவில் ரம்யா அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சூப்பரான கேம் வச்சிருக்காங்க. அந்த கேமுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக படையப்பா திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் அக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஸ், நேரம் 10:03 ஆகிடுச்சு. நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கெட் செட் கோ நிகழ்ச்சியில சொன்ன மாதிரியே சொன்ன டைமுக்கு நான் ஆர்ஜே ராம்யா வந்துட்டேன். பட் ஏன் கூட இன்னொரு சிறப்பு நபரும் இருக்காங்க. எஸ்,
1: நான் சொன்ன மாதிரி ஆர்ஜே ரம்யா மட்டும் இல்ல, நானும் கூட இருக்கேன். இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் நானும் ரம்யாவும் சேர்ந்தா கேமும் கூட சேர்ந்து விளையாட போறோம்.
0: எஸ், கண்டிப்பா. என்ன கேம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா?
1: என்ன கேம்னு தெரியலையே, நம்ம நேயர்களுக்கான தெரியும் நினைக்கிறேன். நீங்க வந்தாவே இந்த கேம் தான் விளையாடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாங்க. இல்ல,
0: எஸ், நிறைய கேம் வந்து நேயர்கள் வந்து விளையாடி இருப்பாங்க. நம்ம நேயர்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு நம்ம வந்து யோசிப்போம் சிரமமா இருக்குமோ நேயர்களுக்கு அப்படின்னு. அப்படின்லாம் எடுத்துட்டு வரும்போது என்ன ரம்யா இதெல்லாம் கேமா,
1: என்ன வேணா என்ன கேம் வேணா சொல்லு, நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடியா இருப்பாங்க. சரி, என்னதான் கேம் இன்னைக்கு?
0: எஸ் கண்டிப்பா அதை தான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, படங்களுடைய பெயர்கள் வச்சு ஒரு வாக்கியம் வந்து நான் சொல்லுவேன்.
1: ஓகே,
0: அத நேயர்கள் வந்து அந்த வாக்கியத்துல எத்தனை படங்கள் பேர் இருக்கு
1: எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம் நம்ம நேயர்கள் எல்லாம்
0: அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேமா இருக்க போகுது. கூடவே வந்து நம்ம ஆனந்தம் வந்து நான் சொல்ல சொல்ல அவரும் ஒரு பக்கம் கண்டுபிடிக்க போறாரு.
1: இன்னைக்கான கேம் வந்து ஒரு 2-3 படங்களை சேர்த்து ஒரு வார்த்தையாக சொல்லுவோம், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கான
0: கேம். எஸ், இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். போனை எடுங்க, 0444289638 அப்படிங்கிற எண்ணுக்கு, அல்லது 0444259552554 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட இந்த கேமை விளையாடலாம்.
1: கண்டிப்பா இந்த எக்ஸாம்லலாம் எப்படி டஃப்னஸ் கொடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்க சொல்ற படத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாம திக்கு தணறணும். அந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் கொண்டு வாங்க.
0: எஸ், கேம் வந்து நம்ம வாக்கியம் சொல்ல அவங்க படங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே,
0: நீங்க சொன்ன மாதிரி இதுவும் ட்விஸ்டா கூட இடையில இருந்து வெச்சா வைக்கலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. ஒரு
1: கேள்வி கேட்கலாம், அவங்கள்ட்ட ஒரு படம் ஒரு 4 படம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம்.
0: ஆனந்த் வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. நம்ம இந்த கேம் விளையாட போறோம், இடையிலேயே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து படம் பேரை வச்சு சென்டென்ஸ் சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம்.
1: அதனால எல்லாத்துக்குமே தயாரா இருங்க நேயர்களே.
0: எஸ், சூப்பரா வந்து கேம் வந்து இருக்க போது. சரி, முதல் பாடல் கேட்டு வந்துடும். ஆனந்த்,
1: ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாம், சொல்லுங்க.
0: மதுரை திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடிய ஒரு பாடல். யோகபாரதியோடைய வரிகள்ல வித்யாசாகரோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4
1: எல்லாமே சமதோளு.

0: 10:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த் மற்றும் என் கூட ரம்யாவும் இருக்காங்க. இன்னைக்கு சூப்பரான கேம் ஒன்று விளையாடலாம்னு ரெடியா இருக்கும். நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: எஸ் சூப்பரான கேமோட நானும் ஆனந்தும் வந்து ரெடி ஆகிட்டோம். நேர்கள் வந்து ரெடியா இருக்காங்க ஆனந்த், எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க.
0: என்ன கேம் பா, நான் வந்து விளையாடுறேன்ப்பா அப்படினு ரெடியா வந்துட்டு இருக்காங்க.
1: எஸ் பேசிடுவோம் நேர்கள் கிட்ட அப்படினு சொல்லிட்டு. முதல் காலர் யார், எங்க இருந்து? வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம் ஆனந்த் ரம்யாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜோ கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஒரு படம் 3-4 படத்தை சேர்ந்து நாங்க ஒரு க்வெஸ்சன் கேப்போம், அதுக்கு நீங்க படத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்க போறாங்க ரம்யா.
1: சார் ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார், உங்களுக்கான வாக்கியம் வந்து, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சிவப்பு உடை அணிந்து நிறம் என்ன என்று வினவினார்.
0: இன்னொரு டைம் சொல்லிடலாமா?
2: பள்ளிக்கூடம்,
1: பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சிவப்பு உடை அணிந்து வறுமையின் நிறம் என்ன என்று வினவினார்.
0: ஓகே சொல்லுங்க சார். வறுமை நிறம் சிவப்பு, பள்ளிக்கூடம் சொல்றீங்க. இன்னும்
2: வாத்தியார்,
1: சூப்பர் சார், வெச்ச மூணு
0: படம் தான் சொன்னீங்க, கரெக்டா சொல்றீங்க சார். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி சார், கங்கிராச்சுலேஷன்ஸ். அடுத்த நேயர் யாருன்னு பாத்துருவோமா?
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி மேடம், நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க.
0: ஒரு டஃப்பான படத்தை உங்களுக்கு சொல்ல போறோம்.
1: ஏன் பயமுறுத்துறீங்க வரும்போதே அவங்கள?
0: அப்பதான் அவங்க ரெடியா இருக்கும், ரெடியா இருப்பாங்கல்ல.
1: இல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டுருவோமா உங்களுக்கான வாக்கியம் என்ன அப்படின்றது? ஓகே, வான்மதியும் தீனாவும் குஷியாக பிரியாணி சாப்பிட்டார்கள்.
3: வான்மதினு ஒரு படம் இருக்கு,
0: ஒண்ணு
3: ஒரு படம் இருக்குது,
0: குஷி ரெண்டு
3: ஒரு படம் இருக்குது,
0: மூணு
3: அவ்வளவுதானா?
1: இன்னும் ஒண்ணு இருக்கே,
0: நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
3: மீனான ஒரு படம் இருக்கா?
1: வான்மதியும் தீனாவும் குஷியாக பிரியாணி சாப்பிட்டார்கள்.
0: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, அடுத்த நேர் இணைப்பு.

0: இல்லை வேற யார் வந்துட்டாங்க? எஸ் நான் இருக்கேன் மேடம், இருங்க வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம், யார் இங்கிருந்து? கண்ணன் சார், உங்களுக்கான படங்களை சொல்லிடலாமா? ஓகே
0: சொல்லிட்டுமாங்க சார். ஓகே ரெடியா இருக்காரு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு. பிதாமகன் எங்கேயும் எப்போதும் ஆயிரத்தில் ஒருவராக இருந்தார்.
2: பிதாமகன்
1: ஓகே வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார். ஆனந்த் சாருக்கும் ரம்யா நடத்துக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார். காலை வணக்கம். நலமா? நலமா இருக்கேன். நானும் நலமா இருக்கேன் சார்.
0: உங்களுக்கான வார்த்தை, தேசிங்க ராஜா பட்டத்து யானையோடு தலைநகரத்திற்கு வந்தார்.
1: சார் முழு வாக்கியத்தை நல்லா கேட்டீங்கன்னா கக்கடு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க அவசரத்துல டக்கு டக்குன்னு சொல்றீங்களா, அதனால நீங்க மறந்துறேன்னு எனக்கு மறந்துட்டீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: பட்டத்து யானை.
2: பட்டத்து யானையா?
1: ஆமா ஆமா ஆமா.
2: அவ்வளவுதானே மேடம்?
0: உங்களுக்காக சொல்லட்டுமா?
2: சொல்லு மேடம்.
0: தேசிங்க ராஜா பட்டத்து யானையோடு தலைநகரத்திற்கு வந்தார்.
2: தலைநகரம் ஒரு படம் இருக்கு மேடம்.
1: ஆமா சூப்பர் சார், சூப்பர்.
0: என்ன
1: படம், எத்தனை படம், என்னமா ஒரு நாலஞ்சு படமா சொல்லுமா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேயர்கள்லாம் வந்து சூப்பரா விளையாண்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரிலாம் விளையாடலாம். அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான்
0: 0444289836 0444259254.
1: அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வச்சிருக்கோம்.
0: எஸ் அந்த பாடலை பிளே பண்றதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை என்ன கேம் அப்படின்றத சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் ஆனந்த். எஸ் இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்துல அந்த சென்டென்ஸ்ல ஒரு இரண்டு மூன்று அல்லது எத்தனை படங்கள் வேண்டுமானாலும் அந்த சென்டென்ஸ்ல இருக்கலாம். நேயர்களாகிய நீங்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும், அதுதான் எனக்கான டாஸ்க். ஆனா இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு முறை மட்டும்தான் சொல்லுவோம்.
1: நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லா படமும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு டைம் சொல்றோம், நல்லா காது குடுத்துல கேட்டு வாங்கிட்டு அதுல மறுபடியும் அதுக்கான பதில சொல்லுங்க.
0: எஸ் அப்படின்றத சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல், சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து மதுபாலகிருஷ்ணன் ஆஷா போஸ்லி இணைந்து பாடிய ஒரு பாடல், யுகபாரதியோட வரிகள்ல வித்யாசாகரோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வந்துருமா ஆனந்த்?
1: கேட்டு வந்துடலாம், கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ 91.4.
0: இங்கே எல்லாமே செவதுலு.

0: எஸ் நேரம் 10:20 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல கேட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. வித் மீ ஆர்ஜி ரம்யா அண்ட்
1: ஆர்ஜி ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கோம்.
0: எஸ் சூப்பரான விஷயங்கள் வந்து உங்க வாயிலிருந்து கேட்டுட்டு இருக்கோம். என்னென்ன அப்படின்னா, எஸ் நாங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்ல நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆர்வமாக வந்து லைனில் வந்துட்டீங்க. எஸ் யார் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து?
2: அண்ணாநகர்லேருந்து மாலினி பேசுகிறேன்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து சொல்லிடலாமா ஒரு வாக்கியத்தை?
2: இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், வணக்கம்.
2: உண்மையே சிறுவாபதி பேசினாலே ஜாலியாக தான் இருக்கும்.
1: அப்படியா, ரெடி ஆண்டீங்க போலவே.
0: ரெடி ஆயிட்டாங்க.
1: மாபெரும் அண்ணாமலை கோட்டையில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த விலைமதிப்பற்ற முத்து மாலையை கைப்பற்ற பம்பாய் பாஷாவும் கம்பீரமான படையப்பாவும் நேருக்கு நேர் மோதி கொண்டனர். சொல்றீங்களா?
0: இது ஓகேவா அம்மா?
1: கோட்டை இல்ல இல்ல, நான் வந்து இதுல வந்து ரஜினி படங்கள் தான் இருக்கு, உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டேன்.
2: மாபெரும் அண்ணாமலை கோட்டையில்
1: ஓகே சொல்றீங்க, அண்ணாமலை சொல்லிட்டீங்க, பாட்ஷா சொல்லிட்டீங்க, முத்து சொல்லிட்டீங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன். நான் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சியில வரதுக்கு முன்னாடியே ரம்யா ஒரு க்ளூ கொடுத்தாங்க, நாங்கள் வாக்கியங்களை ஒரு டைம் மட்டும்தான் சொல்லுவோன்ட்டு. நீங்களா சொல்லிதான் மாட்டிக்கிட்டீங்க. ரம்யா வந்து ஈஸியா கொடுக்குறாங்கன்னு
2: சொன்னீங்களா?
1: அதுதான். சரி ஓகே ஓகே, மூணு படம் கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். இன்னும் ரெண்டு படம் வந்து படையப்பா பம்பாய், சூப்பர்.
0: நன்றி,
1: சூப்பரமா சூப்பரா விளாண்டிங்கம்மா, நன்றி நன்றி.
2: ரஜினி சார்
0: படம்
1: இல்ல, வேற படம். ஆமா ஆமா,
0: எல்லாமே கொஞ்சம்
1: நன்றி நன்றி.

0: நன்றிமா, நன்றி,
1: நன்றி.
0: அதாவது அவங்களே நான் ஈஸியாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இவர் கொஞ்சம் டஃப்பாக கொடுப்பாருன்னு பார்த்தா நம்ம ஆனந்த் வந்து அப்படி போறாரு. ரெண்டு நிமிஷத்துக்கு இழுக்கு.
1: ஆனாலுமே சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. மூணு படங்களை வந்து எடுத்தோன்னே உடனே சொல்லிட்டாங்கல்ல. நன்றி, நன்றி.
0: எஸ், அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம். ஈஸியாக கேட்க போறாரு ஆனந்த், இல்லை டஃப்பாக கேட்க போறாரு தெரியல. இந்த வாட்டி நானே கேட்க, அடுத்த வாட்டி ஆனந்த் கேட்க
1: கொடுக்கணும்
0: சொல்றாரு. எஸ், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
2: வணக்கம் ரம்யா மேடம்.
0: வணக்கம்.

0: வாட்டி நானே கேக்க, அடுத்த வாட்டி ஆனந்த கேக்க
1: கொடுங்க.
0: யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
3: காலை வணக்கம் ரம்யா மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் திருவான்மேரி. மீரா சார் பேர் செய்யலையே.
0: ஆனந்த்.
1: என் பேர் ஆனந்த்மா.
3: ஆனந்தோ வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: ஆமா கேட்டு இருக்கேன்.
1: ஓகே, படங்களை சொல்றதுக்கு ரெடியா இருப்பீங்களா?
0: அவ்வையாரின் ஆத்திச்சூடியை சண்முகியும் குணாவும் படித்து வந்தார்கள். எத்தனை படம் இருக்கு?
1: அவ்வையார் சண்முகி இருக்கு.
3: இருக்கக்கூடிய
1: படங்களோட பெயர்களை தான் கண்டுபிடிக்கணும்.
3: நான் படங்கள் தானே சொல்லிட்டேனே. அவ்வையார்னு படம் வந்தது சார்.
1: அப்படியா? ஓகே.
3: ஆமா, அப்புறம் சண்முகி.
1: அவ்வை சண்முகின்னு ஒரு படம் இருக்குல்ல.
3: குணா.
1: ஆ ஓகே.
3: அப்புறம்
1: ஓகே சார், சூப்பரா. நீங்க நன்றி நன்றி
0: நன்றி. எஸ், இந்த மாதிரி தான் வந்து கேம் வந்து போக போது ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு தெரியும். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு.
1: மலை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.
0: இங்க எல்லாமே சமதுலு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 10:31 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்ல கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
3: ஆர்ஜே ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன்.
2: எஸ் சூப்பரா வந்து நாங்க சென்டென்ஸ் சொல்ல சொல்ல நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமான படங்கள்லாம் சொல்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட், நீங்க வந்து எதுக்கும் ஒரு 2-3 படங்கள் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க எப்ப வேணாலும்
3: உங்ககிட்ட கேட்போம், நீங்க சொல்லணும், நாங்க கண்டுபிடிப்போம்.
2: எஸ் பி ரெடி, பி அலர்ட்டாக இருங்க. ஐயோ நான் இப்போதாமா வந்தேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, எதுவும் பண்ண மாட்டேன் நாங்கள் சொல்லிடுவோம்,
3: டஃப் க்வெஸ்சனாக கொடுத்துருவோம்.
2: எஸ் அதனால ரெடியாகவே இருந்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நம்ம ஆனந்த் வந்து ரெடியாக இருக்கா அப்படி. எஸ்
3: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
4: நான் சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா சார்.
3: ஹேமா மேம் நல்லா இருக்கீங்களா?
4: ஓ நல்லா இருக்கும் சார். இருவருக்கும் காலை வணக்கம்.
3: காலை வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? அந்த இந்தியன் ராணுவத்தின் தளபதி தான் கேப்டன் பிரபாகரன். ஒண்ணு ரெண்டு, சூப்பர்மா. நீங்க சொல்லுப்பா நான் சொல்றேன்னு சொல்லி உடனே சொல்லிட்டீங்க. நன்றி நன்றிமா, வாழ்த்துக்கள். சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி நன்றி.
2: சூப்பர். எஸ் அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து?
3: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: தேனில சொன்னடா. நல்லா இருக்கீங்களா அனைவரும்?
3: நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம்.
5: குடுக்குறீங்களா?
3: ஓகே சொல்லலாமா?
5: சொல்லுங்க.
3: அவ்வை சண்முகி கொடுத்த முத்து மாலையை அருணாச்சலம் வாங்கினார். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: அதாவது ஆனந்த் நம்ம வந்து என்னமா உங்களுக்குலாம் டைம் வந்து நாங்க கொடுக்க போறது கிடையாது, நீங்க சொன்ன உடனே டப்பு டப்புன்னு சொல்ல போறோம், ஒரு படத்தோட நிறுத்திடுறீங்க ஒரு சென்டென்ஸோட அப்படின்ற மாதிரி இருக்காங்க.
3: ஆமா, இதே அவங்கள்ட்ட கேட்டோம்னு அவங்க ஒரு 7 படங்களை சேர்த்து ஒரு பெரிய வாக்கியமா கொடுப்பாங்க நம்மள்ட்ட.
2: ஆமா, நமக்கு இந்த வந்து ஷோ முடிச்சதுக்கு அப்புறம்

0: அடிச்சுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு.
1: அந்த அளவுக்கு சொல்லுவாங்க.
0: எஸ் அடுத்து நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசியிருப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம்
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லிடுறீங்களா? ஓகே, குணா என்ற அந்த காதலன் இப்போது வாலியாக மாறிவிட்டான். ஒண்ணு ரெண்டு ரெண்டு
0: நன்றி. ராஜா தாய் நாட்டை காக்க, ராணி பிள்ளையை நம்ம வீட்டில் காக்க.
3: ராஜா ராணி
0: ராஜா தாய் நாட்டை காக்க, ராணி பிள்ளையை நம்ம வீட்டில் காக்க. ஒரு படம் சொல்லிட்டீங்க ராஜா ராணின்னு சொல்லி, இன்னும் மூணு படம் இருக்கு.
1: மாத்தி மாத்தி போட்டு பாருங்க, ஒரு படம் வந்துடும் உங்களுக்கு, பெரிய படமா வரும்.
0: ஆனது கண்டுபிடிச்சிட்டேன் நான்
3: சொன்னது.
1: ராஜா ராணி ஒரு படம் சொல்லிட்டீங்க, இன்னொரு மூணு படம் இருக்கான் ரம்யா சொல்றாங்க.
0: அடுத்த
1: நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம், யார் இங்க இருந்து?
0: இணைப்புல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், நேயர்களும் ரெடியா இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்
1: எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க, நிறைய படங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம்.
0: எஸ், வசிகரா திரைப்படத்துல இருந்து எஸ் பி சரண் மற்றும் சுமங்கலி இணைந்து பாடிய ஒரு பாடல் வைரமுத்தோட வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4,
1: எல்லாமே சமதுள்ளு.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 10:41 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து படங்களை வச்சு தான் பேர் வரா, படங்களை வச்சு தான் ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து சொன்ன உடனே இந்த படம் தானே, அந்த படம் தானே, அவ்வளோதாப்பா, வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே விளாண்டுட்டு இருக்காங்கல்ல
1: ரம்யா. எஸ், சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு.
0: அந்த வகையில் அடுத்ததான் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: ஓகே சார், பாபு சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டே இருக்கு சார, சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கு ஒரு படம் சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு படம், மூணு படம் வர மாதிரி.
2: சரி சொல்லுங்க சார், முயற்சி பண்றேன்.
0: ஓகே, அதெல்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க.
2: முயற்சிதான் சார்.
0: ஓகே சார், ஓகே. சிவாஜி தன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அமர்க்களம் செய்தார். நீங்களும் நிகழ்ச்சியில இணைஞ்சு நம்மளோட நாங்க கேட்கிற படங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298600038 அல்லது 295205554.
1: அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
0: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: திருவெட்டூர் பத்மாவதி. ரம்யாவுக்கும் சாரு பேரு தெரியல,
0: ரெண்டு
3: பேருக்கும் வணக்கம்.
0: சாரு பேரு ஆனந்த், வணக்கம்.
3: ஆனந்த்
0: வணக்கம் சார். வணக்கம்.
3: ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம்.
0: மூணு வணக்கம் சார்.

0: ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம்.
1: எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச பரமா சொல்லுங்கதான் ஒரு வணக்கம் அதிகமா வச்சுக்கலாம்.
2: அப்படியா?
0: ஓஹோ,
2: மூணு சொன்னதுனால உங்களுக்கு மூணு பணம் கொடுத்துடலாமா?
1: சொல்லு சார்,
2: உங்களுக்கு என்ன பணம் சொல்லலாம்?
1: கொஞ்சம் பழைய பணமா சொல்லு சார்.
2: அன்னை பராசக்தி சொல்லுங்க பாப்போம்.
1: அன்னை பராசக்தி?
2: ஆமா, அன்னை பராசக்தி.
1: நம்ம
2: இல்ல
1: சொல்லணுமா?
2: அதுல அதுல ஒரு படம் இருக்கு, அதை கண்டுபிடிங்க.
0: ரொம்ப ஈஸியாவே சொல்லிட்டாரு.
2: ஆமா,
1: அன்னை பராசக்தி
2: பழைய படம் தான், கண்டுபிடிச்சிடலாம் உடனே, முடிஞ்சிருச்சு படமே.
1: அன்னை பராசக்தி பராசக்தி படம்.
2: அவ்வளவுதான், ஒரே படம் கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா? சூப்பர்மா. நன்றி நன்றி
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து?
3: ஹலோ, நான் டெல்லியில இருந்து வித்யா பேசுறேன் மேடம். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் காலை, வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான அந்த சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்தியர்களுக்கு விடுதலை கிடைத்த பின் தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
3: இந்தியன்.
2: ஓகே,
3: மகிழ்ச்சி.
0: ஓகே, ரெண்டு. இன்னும் ஒண்ணு இருக்கு. இப்ப வரக்கூடிய நேயர்கள் ரூல்ஸ் பிரேக்வே பண்றது இல்ல பாத்தீங்களா? சொன்ன உடனே முயற்சி,
2: ஒரு டைம் சொன்ன உடனே வந்து ஆமா என்னமோ சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உடனே சொல்லிடுறாங்க.
0: எஸ், சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம்
4: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
2: ஓகே, உங்களுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்துடலாமா?
4: சொல்லுங்க.
2: சின்ன தம்பி மற்றும் சூரிய வம்சம் குடும்பத்தினர் என்றும் நட்புக்காக வாழ்ந்தனர்.
0: அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து?
5: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார், நலமா இருக்கும்.
5: ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு ஷோ. வாழ்த்துக்கள். நல்லா
2: இருக்கு.
5: மூணு மூணு படங்களா வச்சு குடுக்கறீங்க, சூப்பர்.
2: அப்படியா, உங்கள்ட்ட சொன்னதா நீங்க ஒரு பெரிய வாக்கியமா குடுத்துறீங்களே.
5: ஆமா ஆமா, ஈஸியான ஒரு படமா சொல்லுங்க, நம்ம முயற்சிக்கலாம்.
2: ஓகே, உங்களுக்கான வாக்கியம் சொல்லிடலாமா? கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்று கத்தியபடி தனாலி தன் ஆசையை சொன்னான்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் ரம்யா மேடம்.
0: வணக்கம்
6: ஆனந்த் சார். வணக்கம்.
2: நானும் இருக்கேன்.
6: சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், போயிடலாமா கேமுக்குள்ள?
6: போயிடலாம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக நான் சொல்ற சென்டென்ஸ், அசல் நகலை எடுத்து வந்ததால் அழகி என தன் பிள்ளையை கொஞ்சி கன்னத்தில் முத்தமிட்டால் பிரியா.
6: பிரியா கன்னத்தில் முத்தமிட்டால்.
0: சூப்பர்,
2: தொக்குன்னு சொல்றீங்க. அடுத்து அடுத்து அடுத்து
6: அழகி.
2: அழகி
0: எடுத்து வந்ததால்
6: அசல் நகலை எடுத்து அசல் படம்
2: வந்திருக்காங்க.
0: அதாவது ஆனந்த், நம்ம எல்லாம் எக்ஸாம்ல எழுதுறப்ப ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியாது.
2: ஆமா,
0: சந்தேகமாவே எழுதுவோம்.
2: நாலுல எது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் போடுவோம், ஆனா வந்துரும் அந்த மார்க். அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு நேர் வந்து கடைசியா ஒரு படத்தை டவுட்டா சொல்லி மார்க் வாங்கிட்டு போயிட்டாரு.
0: அசல் இருக்கா வந்திருக்கா வரலையா ஏதோ ஒண்ணு, ஆனா அசல்னு சொல்லி

0: வணக்கமே அப்படினு வந்து சொல்லியிருக்காரு. எஸ் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
0: ராஜா தன் தளபதியை பொல்லாதவன் என்று கூறியதால் சண்டை கோழியானது அரண்மனை.
2: ராஜா தளபதி பொல்லாதவன் சண்டை கோழி.
1: ஒரே ஒரு படம் தான் சொல்லிட்டீங்கன்னா வந்து
0: வரக்கூடிய நேயர்கள் 75 எடுத்துறாங்க.
1: போன நேரம் வந்து அப்படிதான் கடைசி படம் வந்து டவுட்டா சொல்லி கரெக்டா சொல்லிட்டு
0: போயிட்டாங்க. நன்றி. அடுத்த நேயர்கிட்ட மறுபடியும் இதையே கேப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
3: வணக்கம். மஞ்சவெளி
1: பாத்தீங்களா சொல்லிட்டு போயிட்டீங்க. நன்றி சார்.
3: நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் சார். சூப்பரா போயிட்டு இருக்கு. நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா சொன்ன உடனே அந்த ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிடுறாங்க.
1: ஆமா, கடைசி படத்தை அடுத்த நேரம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம நாங்க கொடுக்குற வாக்கியத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து சொல்லிடுவீங்க எல்லா விஷயத்தையுமே.
0: எஸ் கண்டிப்பா வந்து அடுத்த நேயர்கள்லாம் ரெடியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட விளையாடுறதுக்கு இந்த கேமை. அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில இருந்து சரவணன் திரைப்படத்துல இருந்து பாம்பே ஜெயஸ்ரீயோடைய குரல்ல தாமரையுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசைப்புல ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
1: புதுக்கோட்டையில இருந்து சரவணன் சொன்ன நேர் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன்.
0: இல்ல இல்ல, நேர் வந்து பாட்டுக்கு அப்புறம் வருவாங்க. கேட்டேனா இந்த ரெண்டு. இது எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதுள்ளு.

0: எஸ், நேரம் 10:55 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, பட் இன்னும் காலர்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். எஸ்,
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து? விஜய் மேடம் சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: அங்காடிக்கு முரட்டு காளை தெருவில் கிரீடம் வாங்க சென்றால் அஞ்சலி. ஐயோ, ரெண்டாவது தடவை கேட்க கூடாதே, நீங்க கேட்க கூடாதே. சரி, ஓகே, அடுத்த நேர்கிட்ட கேப்போமா? சரி, ஓகே. அங்காடிக்கு முரட்டு காளை தெருவில் கிரீடம் வாங்க சென்றால் அஞ்சலி.
1: சூப்பர், மறுபடியும் கேட்டு வாங்கி ஆன்சர் பேச சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: அக்னி
0: நட்சத்திர வெயில் அடிக்கிற வேளையில மழை பெய்யுது. அக்னி நட்சத்திர வெயில் அடிக்கிற வேளையில மழை பெய்யுது.
1: ரெண்டு படம் இருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு.
0: கேக்குதுங்களா? இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
2: சரியா உள்ள மேல காதுல.
0: நன்றி நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: நான் கார்த்திக் பேசுறேன்
1: மேம். கார்த்திக் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்ப உங்க ஒரு வாக்கியம் சொன்னாங்களே, அதுவும் கேட்டிங்களா?
3: நான் கேட்ட அக்னி நட்சத்திரம் வெயில்
1: வெயில்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: ஓகே, நன்றி நன்றி
0: சார், தேங்க் யூ சோ மச்,
1: நன்றி, சூப்பரா விளையாண்டீங்க.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: வணக்கம் தகு, பிரகாஷ் புரசேவாக்கம்.
1: புரசேவாக்கத்திலிருந்து பிரகாஷ் சார் பேசுறீங்க.
4: ஆமா
0: சார், உங்களுக்கான வாக்கியம், உன்னை நினைத்து கிரிக்கெட் விளையாடியதில் சென்னை 628 ரன் எடுக்க மறந்து விட்டேன்.
4: உன்னை நினைத்து ரன் சென்னை 628.
1: சூப்பர் சார்,
0: ஓகே, தேங்க் யூ சோ மச் சார்,
1: நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள்.
0: எஸ், நிறைவு காலர், வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம், வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: அப்படியா,
1: கடைசி காலரா வந்து லைனை புடிச்சிட்டீங்க, பதிலையும் புடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
5: எஸ் சொல்லுங்க.
1: ஓகே,
0: கருப்பு நிற கண்ணுக்குள் அழகான நிலவு தெரிகிறது.
5: கருப்பு நிற கண்ணுக்குள் அழகான நிலவு தெரிகிறது. கருப்பு நிலா.
0: ஓகே,
5: கருப்பு கருப்பு நிலக்கண்ணுக்குள்

0: கண்ணும் கருப்பு நிற கண்ணுக்குள் அழகான நிலவா.
1: ஆமா,
2: கருப்பு நிலா அப்படின்னு ஒரு படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: இன்னும் இருக்கே படம் அதுல.
0: அதான் கருப்பு நிலா கண்ணுக்குள் அழகான நிலவு தெரிகிறது. படம் இருக்கா
1: இல்ல சார்? தேங்க்யூ தேங்க்யூ. எனிவேஸ், நீங்க கருப்புன்ற படம் நிலவென்ற படம் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி.
1: என்னென்ன படம் இருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஆனந்த்,
2: கருப்பு நிலா.
1: ஓகே, என்னன்னு
2: அது நேரம் சொன்னது எனக்கு தெரியாது.
1: ஓகே, கருப்பு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கல.
2: ஆமா ஆமா,
1: அது ஒண்ணு. கண்ணுக்குள் நிலவு.
2: ஓகே, சூப்பர் சூப்பர்
1: சூப்பரா வந்து நேர்களும் சுவாரஸ்யமா கண்டுபிடிச்சாங்க. நம்மளும் வந்து ரொம்ப சூப்பராவே வந்து இந்த ஷோ வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு.
2: இந்த ஒரு மணி நேரம் விளையாண்ட நேர்கள் எல்லாருக்குமே நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: எஸ், மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்க போறது நான் உங்கள் ஆர்ஜி ரம்யா. பட் ஆனந்த் இங்கதான் இருக்கு.
2: நான் இங்கதான் இருப்பேன். 10 மணிக்கு 11 மணிக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கேன்.
1: எஸ் கேட் இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4,
2: எல்லாமே சமதுள்ளு.

0: 1.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

11:03 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை மறந்துருப்போம், ஆனா நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு சில கதைகள் இன்னைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும்ல. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுடைய பள்ளி பருவத்துல படிச்சு இன்னைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கதைகளை பத்தி தான் பேச போறீங்க. நிறைய கதைகளை கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூல் டைமில் படித்த எல்லா கதைகளும் இப்போ ஞாபகம் வந்திருக்கும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2986-00-38 அல்லது 2952-00-554 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு எடுத்து வந்துட்டுருக்கேன். முதல்வன் திரைப்படத்திலேருந்து ஏஆரங்கனோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 11 மணி 10 நிமிஷம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த் தான் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய பள்ளி பருவங்களில் நீங்கள் படித்து மறக்காமல் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய கதைகள், அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
1: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இருக்கும்போது ஒரு சிங்கம் பார்த்துட்டு இதை எப்படின்னா அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு நரிய விட்டு தந்திரமா அந்த நாலு மாட்டையும் பிரிச்சிடுதான். நாலு மாடும் போய் தனித்தனியா மேஞ்சின்னு இருக்கும்போது இது போய் ஒண்ணு ஒன்னா அடிச்சு சாப்பிட்டு வந்துருதான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா யாராலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது.
0: ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறீங்கல்ல?
1: ஆமா ஆமா,
0: கண்டிப்பாமா, சூப்பரா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அனுத்தனையர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: சாப்பாடு சொல்லுவாரு. அப்போ அந்த காகம் கூப்பிடுதுன்னு, அதாவது அப்பா ஒரு கதை சொன்னாரு. அப்போ காகத்துக்கு சாப்பிடுறதுக்கு சொல்லு, நீங்க ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்ட உடனே, நாங்க சாப்பிடுறப்போ எல்லாரும் பகிர்ந்துண்போம், அதனால நாங்க குரல் கொடுக்கறோம்
0: அப்படின்னு
2: அந்த காகம் சொல்லுச்சு. அப்போ அந்த குழந்தை வந்து கேட்டுதான், காகத்து கிட்ட இது மாதிரி சொன்ன உடனே அந்த காகம் சொல்லுதான், இப்ப நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், இப்போ நீ நாளைக்கு சாப்பிடுறப்போ
0: யாருக்கு
2: இல்லையோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ சாப்பிடுறப்போ அதுல இருக்கிற இன்பம்
0: என்னன்னு.
2: இப்போ இப்ப வளர்ந்துட்டு இருப்ப நானு காகத்துக்கு நானு ஒரு 6 வருஷமா ஊட்டி வர்றேன், காரா பூந்தி ஓம் பொடி நான் ஊட்டி வர்றேன்.
0: காகத்து மூலமா ஒரு மெசேஜ் சொல்லிருக்கீங்க சார், எல்லாருமே பகுந்து உண்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். சூப்பர் சார், நன்றி நன்றி சார், நன்றி. கதைன்னு சொன்னால் விளையாட்டு கதையாகும்னு நினச்சா நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கதையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 298-6-00-38 அல்லது 295-2-55-54. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய செயலை வைரமுத்தோடு வரிகளில் சங்கர் மகாதேவனோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பாட்டு போலினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: 10:20 ஆயாச்சு. ரெயின்போ FM 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய சின்ன வயசுல யாராவது உங்ககிட்ட சொன்ன ஒரு கதை இன்னைய வரைக்கும் ஞாபகம் இருந்தா அந்த கதைகளை தான் இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில சொல்ல போறீங்கன்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ FM.
4: இனிய காலை வணக்கம். மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார்.
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு யாரு?
4: ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தானா, அவன் விறகு வெட்டினே இருக்கும்போது அவன் கோடாடி பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்துடுச்சான்.
3: ஓகே.
4: அவன் கிட்டதே அந்த ஒரு கோடாடிதான் அழுதுட்டே இருக்கானா. அப்ப அந்த குளத்துல இருந்து ஒரு தேவதை வந்து, ஏன்பா அழுவுறேன்னு, இது மாதிரி என் கோடாடி விழுந்துடுச்சுன்னு, ஒரு தேவதை நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கிணத்துல மூழ்கி ஒரு தங்க கோடாடி எடுத்துட்டு வந்து, இதுதானா அப்பா உந்தினா, இல்லன்னு வானா. திரும்பி கிணத்துல மூழ்கி ரெண்டாவது வட்டி ஒரு வெள்ளி கோடாடி எடுத்துட்டு வந்து தரும்போது, இதுதானா உந்தினா, இல்லன்னு வானா. மூணாவது வட்டி தேவதை கிணத்துல மூழ்கி அவனுடைய கோடாடி, இரும்பு கோடாடி கிடையாது, ஆமா ஆமா இதுதான் எந்த அப்படின்னு சொன்னானா. அவனுடைய நேரத்தை பாராட்டி மூணு கோடாலியோ
3: உங்களுக்கு ஞாபகம்
5: ஒருத்தர் வந்து மரத்துல குல்லா குல்லா வீட்டு குல்லா.
3: ஓகே.
5: அந்த குழந்தை கொஞ்சம் அந்த குல்லா தூக்கி போட்டான் மரத்து
3: மேல. தூக்கிட்டு போயிருச்சு குல்லாவ.
5: இவர நம்ம குல்லா அந்த பறவ ஏமாத்துது, இவர ஏமாத்துது மேல போட்டாரான் குல்லா தூக்கி போட்டுச்சான்.
3: ஓகே, எல்லா குல்லாவும் கீழே போட்டுருச்சு.
5: அவரோட
3: குள்ளா வாங்குறதுக்காக அவர் குரங்கே ஏமாத்தி அவர் குள்ளா வாங்கிட்டாரு இல்ல.
5: அதனால நம்ம இந்த காசு ஏமாற கூடாது, உஷாரா.
3: ஓகேமா, நன்றிமா, சூப்பரா சொன்னீங்கமா, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ FM.
6: வணக்கம்.
3: வணக்கம்.
6: அண்ணா நகர்ல இருந்து மாலி.

0: தெனாலிராமன் வந்து வீட்டுல இருக்கும்போது ரெண்டு திருடங்க வருவாங்க. திருடங்க வரும்போது அத அவர் பாத்துக்கிடுவாரு. பாத்துனா அவங்க பதுங்கி பதுங்கி வந்து ஒரு கிணத்துக்கு பின்னாடி போய் ஒதுங்கிடுவாங்க.
1: உடனே
0: இவரு வீட்டுல போய் மனைவிட்ட சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொட்டணத்தையும் பாத்திரங்கத்தெல்லாம் கட்டி கிணத்துக்குள்ள போட்டுறோம். போட்டு நம்ம வந்து ஏன்னா திருடங்க பய நிறைய இருக்கு, அதனால நம்ம அங்க போட்டுட்டு நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொட்டணம் கட்டி கிணத்துல போட்டுட்டு அவங்க வீட்டுல போற கூட்டுறமா போட்டு அப்படியே உள்ள அங்க அந்த பக்கமா போய் படுத்துருவாங்க. இது இவங்க திருடங்களுக்கு இது ஏதோ நம்ம திருட போறதுனால அவங்க என்ன கிணத்துல இறங்கி
1: கிணத்துல போட்டாங்க அப்படின்னு
0: நினைச்சிட்டு இருப்பாங்க. தண்ணில முங்கிரும் இவங்க, என்ன செய்வாங்க தண்ணியெல்லாம் இறைப்பாங்க, தூர் வாரிவாங்க கடைசியில.
1: கடையா
0: சொன்னீங்க, விடுஞ்சிருமா
1: அவங்க
0: விடுஞ்சானே

0: எல்லாமே
1: கிணத்துல போட்டாங்க அப்படின்னு
0: நினைச்சிட்டு தண்ணில முங்கிரும்.
1: திருட வந்தவங்கள வந்து கிணத்த தூர் வர வச்சிட்டாருல்ல.
0: ஆமா,
1: நல்ல பாடம் கொடுத்துட்டாரு.
0: அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாரு, அவர் வேலையும் முடிஞ்சு போச்சு.
1: ஆமா, சூப்பரா சொன்னீங்க. திருடர்களுக்கு வந்து பாடம் கத்து கொடுத்த கதை, இந்த மாதிரி நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: புத்தி கூர்மை வந்து அதிகம் உடையவர்.
1: சரி,
2: அவரை வந்து பரிசோதிக்க வந்து ஒரு முனிவர் வராரு. அவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க, இவர் ரொம்ப எல்லா இதுவுமே நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, அவரை
1: அவரோட அறிவு கூர்மைய வந்து நீங்க சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க.
2: ஆமா, யார் வேணாலும் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, நிறைய பூக்கள் கொண்டாந்து வைக்கிறாங்க.
1: சரி,
2: அந்த ஹால்ல கொண்டாந்து வைக்கும்போது அவரு பாக்குறாரு, இல்ல எந்த இது வந்து பொய்யான
1: பூ,
2: இல்ல பொய்யான அந்த இதுவும் கலந்துருக்கு,
1: பொய்யான மலரும் இதுல கலந்துருக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: ஒரு ஒரு பூ வந்து உண்மையான பூ எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு.
1: ஓகே,
2: அவர் உடனே அந்த கிங் சாலமன் என்ன பண்றாரு, அந்த கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு.
1: ஓகே,
2: அப்போ வண்டு வந்து உட்காருது, அதை வச்சு
1: கண்டுபிடிச்சிருப்பர். அவரோட அறிவு கூர்மையை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சாருல்ல.
3: சொல்லுங்க. அதாவது ஒரு நபர் வந்து பணத்து மேல பயங்கரமான ஒரு பற்று கொண்டவராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் மேல எக்கச்சக்கமான பற்று கொண்டிருக்கிறவரு அவருடைய கையில அந்த பணம் அப்படிங்கறத எடுத்துட்டு போனாரு.
1: எடுத்துட்டு
3: போகும்போது ஒரு ஆற்றுப்படுக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அந்த ஆற்றுப்படுக்கை ஆற்றுப்படுக்கையில வந்து அந்த பணத்தை கொண்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அதுல விரிசல் மாதிரி அந்த விழுந்து அவர் கீழே விழுந்துட்டாரு. கறக்கும் போது
1: அந்த பணத்தை போட போனவர் அவர் கீழே விழுந்துட்டாரு.
3: என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கீழே விழுந்த உடனே அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப கஞ்சம் வேற, குருவி மாதிரி சேர்த்து சேர்த்து நிறைய பணமும் வச்சிருந்தாரு. 100,000 பணம் பிளஸ் கொஞ்சம் நகை இதெல்லாம் கூட வச்சிருந்தாரு. என்ன பண்ணாரு, வரவர் அந்த செய்த போறவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லாம, பணம் போகுது பணத்தை காப்பாத்துங்க,
1: அவரோட உயிர் முக்கியம் இல்லாம பணம் தான் முக்கியம்னு நினைச்சிருக்காருல்ல.
3: பதத்துல காப்பாத்த வரணும் அப்படின்னு நினைச்சவங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரை காப்பாத்தாம அந்த பணம்
1: எடுத்துட்டு போயிட்டாங்க.
3: அதன் பிறகு போய் அந்த பணத்தை மீட்டுட்டாங்க, தங்கம் எல்லாத்தையும் மீட்டுட்டாங்க. அப்புறமா அந்த சார் எங்க இருக்கிறாரு, ஐயோ அவர் தானே இதை மீட்க சொன்னாருன்னு டென்ஷன்ல பார்த்தா, அவர் கரை ஒதுக்குப்புறத்துல அவர் இறந்து
1: கிடக்கிறார். மனிதனோட உயிர் தான் முக்கியம் இல்ல.
3: நன்றி
1: சார், சூப்பரா சொன்னீங்க. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: அம்பத்தூர் மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட் இருந்து ரகுராமன் சார்.
1: ரகுராமன் சார், நல்லா இருக்கீங்களா? சின்ன வயசுல நீங்க கேட்ட கதை, படிச்ச கதை எல்லாம் இருக்கும்ல, அது ஞாபகம் இருக்கக்கூடிய கதை என்ன, அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.

0: சார். எங்க அம்மா சொன்ன கதை தான் சார், ஒரு சின்ன கதை தான் அது.
1: ஓகே.
0: ஒரு ராஜாவுடைய அரண்மனையில ஒரு வாட்ச்மேன் வேலை செய்யறாரு, தோட்டக்கார் வேலை செய்யறாருங்க.
1: சரி.
0: அவங்க பையன் வந்து என்ன பண்றான், தோட்டத்துல விளையாடின முதுகு எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுறான், பறிச்சிடறாங்க பறிச்சிடறாங்க.
1: ஓகே.
0: அங்க வந்து மந்திரி என்ன பண்றாரு, அந்த பையனை பூவை பறிச்சிட்டான்னு சொல்லிட்டு புடிச்சு எடுத்துன்னு போறாரு,
1: தண்டனை கொடுக்கறதுக்காக,
0: தண்டனை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போறாரு. அப்போ வந்துட்டு இந்த தோட்டக்கார் பாக்குறாரு, என்னங்க ஏங்க அந்த பையனை கூப்பிட்டு போறீங்கன்னு கேக்குறாரு.
1: சரி.
0: அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பையன் பூவை பறிச்சுட்டுறாங்க, அதனால தமிழ் போற அரண்மனைக்கு அப்படின்னு
1: சொன்னோடனே
0: அவர் என்ன சொல்றாரு, வாயுள்ள பிள்ளை புழைச்சிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவங்க அப்பா.
1: சரி.
0: இவன் என்ன பண்றான், சரி என்ன சொன்னாரு அப்பா, வாயுள்ள பிள்ளை புழைச்சிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு
1: ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காப்ல. சரி.
0: யோசிச்சுட்டு அந்த கையில இருக்கிற பூவெல்லாம் சாப்பிட்டுறாங்க.
1: ஓஹோ.
0: சாப்பிட்ட உடனே அங்க போன உடனே கையில ஒரு பூ இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: ஓஹோஹோ.
0: கேட்டா இந்த பையன் பூ பறிச்சா,
1: நான் பறிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாப்லையா,
0: பறிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றான்.
1: சரி சரி, நன்றி சார், நன்றி, சூப்பரா சொன்னீங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல நல்ல கதைகள் எல்லாம் நம்ம நேர்களை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த கதைகள் என்ன அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டியங்கள் தான் 2986000038 அல்லது 2952055544. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய சில வைரமுத்தோடு வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரலில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: அதனால இங்க எல்லாமே தூள்.
1: பதினோரு மணி 37 நிமிஷம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்டுருந்தோம் அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் கேட்ட, நீங்கள் படித்த, உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கதைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: சொல்லுங்க.
3: ராமு
1: சோமு
3: என்ன பண்றாரு, பண்ணையர் வந்து ரெண்டு பேர்கிட்டயும் வந்து 100 மூக்கு குளிச்சு
1: விடுறாரு. சரி,
3: ஒருத்தர் இந்த பக்கம் ஊருக்கு போக சொல்ற, அந்த பக்கம் ஊருக்கு போக சொல்ற,
1: ரெண்டு பேரையும் தனியா பிரிச்சு விடுறாங்கல்ல.
3: ஒருத்தர் போய் பாருங்க, அவர் என்ன பண்ணிடுறாரு, பசி தாங்காம

0: ரெண்டு மூணு மூணு கெடுத்து சாப்பிட்றேன்.
1: சரி சரி.
0: அப்ப அவள் எல்லாம் எழுதி அவளுக்கு வந்து அந்த அமௌண்ட் குறையுது 100 முழுக்குல.
1: ஆமா,
0: அவள் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுக்க நீங்க கம்மல் வெயிட் பண்ணி சொல்றேன். இன்னொருத்தர் வர
1: அவர்கிட்ட
0: வந்து அவர் வந்து என்ன பண்ற 100 முழுக்கான காசை வாங்கி வந்து கொடுத்துரு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த முழுக்கு வந்து சுத்தி இருக்கு பாத்தீங்கன்னா
1: பெருசா.
0: அப்புறம் அது கை முழுக்கு தானே.
1: ஆமா ஆமா.
0: அந்த முழுக்கில் வந்து 100 முழுக்கில் இருக்க சுற்றில ஒரு ஒரு சுத்த அவருக்கு உடச்சி உடச்சி துண்டுல எடுத்து அவர் கட்டி தலை துண்டு கட்டிருப்பாங்களே.
1: ஓகே.
0: துண்டு எடுத்து வீட்டு அந்த ஒரு ஒரு துண்டு ஒரு ஒரு சுத்தி கரெக்டா உடச்சி.
1: ஓகே சார், ஓகே
0: மட்டும் சாப்பிட்டுக்கிறது முழுக்க குறையாம.
1: ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில நீங்க அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் சார், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா, நலமா இருக்கமா. என்ன கதை நீ கொண்டு வந்திருக்கீங்க?
2: அதாவது நிறைய கதைகள் இருக்கு எங்கிட்ட எல்லாம், இந்த மாதிரி எல்லாம் தலைப்பு கொடுத்து. என்ன நாங்க
1: ஒரு சின்ன கதையா, ஒரு அறிவுபூர்வமான கதையா, சின்ன கதையா சொல்லுங்க பாப்போம்.
2: அறிவுபூர்வமான கதை. நான் ஒரு ஜமீன்தார் இருந்திருக்காரு ஒரு ஊர்ல. அவர் வந்து நல்ல வருமானம் இருந்தாலுமே அவர் நேர்மையாவும் உண்மையாவும் உழைச்சு நல்லபடியா வாழ்றாரு. அவங்க பையன் கிளவட்டம் ஆயிட்டாரு, ஆனாலுமே ஒரு வேலையுமே பார்க்காம சுத்திட்டு சுத்திட்டு வந்து சாப்பிடுறாரு வீட்டுல. அப்ப அவருக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ நம்ம பையன் இப்படி இருக்கானே, அவனோட வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுறது, 1000 தான் கோடி கோடியா நம்ம சம்பாதிச்சாலுமே அவங்கவுங்க உழைப்புல சாப்பிட்டா தேவையில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இந்த ஒரு தேனா 1 ரூபாய் கொடுக்குறாரு, இதை கொண்டு போய் கிணத்துல போட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதுன்னு கேட்காம கொண்டு போய் கிணத்துல போட்டு வந்துடுறாரு மயனுமே. இப்படி ஒரு 4-5 நாளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏப்பா நீ ஒரு நாளைக்காவது 1 ரூபாய் என்ற கொண்டு குடுவேன், நீயா ஏதாவது வேலை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மா வச்சிருக்கிறது அழுப்பாக்கறையில வச்சிருக்கிறத
1: காட்டுறாரு.
2: ஆமா, அப்ப இதை கொண்டு போய் கிணத்துல போடுதுன்னா அதையும் போடுறாரு. அப்ப சொல்றாரு, நீ வந்து உழைக்கிற மாதிரி தெரியல, எங்கேயாவது போய் உன் கையால பாடுபட்டு எனக்கு 1 ரூபாய் கொண்டு குடு, உனக்கு எல்லாமே உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லவும் அவரு போய் காடு மேடெல்லாம் சுத்துறாரு. தமிழ்கார மையனும் உள்ளூர்ல யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போது வெளியூருக்கு நடந்து போய் காலார ரொம்ப தொலை போய் ஒருத்தர் மரம் வெட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லணும், அவருக்கு தெரியாது ஜமீன்தார் மையன். அப்படியா ஏப்ப அந்த மரத்தை மட்டும் ஒரு 4 கட்டா இது விறகு வெட்டி விறகா வெட்டி போடுப்பா, உனக்கு 1 ரூபாய் தந்துறேன்னு சொல்லவும் வெட்டுறாரு. ஆனா அவனால தாங்க
1: முடியல,
2: 1 ரூபாயும் அப்பா அவ குடுத்து ஆகணும் லட்சியத்தோட அதோட வெட்டி அப்படி விறகாக்கி கொடுத்துடுறாரு. சாயங்காலம் ஆகுது, வேர்வையா ஊத்துது உடம்பு ஊரா. 1 ரூபாய் வாங்கிட்டாரு, வாங்கி கொண்டு வந்து அப்பா கையில, அப்பா எனக்கு ரொம்ப பிடித்தமானது, அதுல இருந்து நானும் கடுமையான உழைப்பாளியா மாறினேன்.
1: நல்ல நல்லா சொன்னீங்கம்மா, உழைப்பு தான் வந்து நமக்கு உயர்வு தரும் சொல்லிட்டு சூப்பரா சொன்னீங்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். காமராஜ் சார் சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா
1: இருக்கேன், நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களோட ஞாபகம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு கதை, அது சின்ன கதை.
3: எனக்கு ஞாபகத்துக்குரிய ஒரு கதை எனக்கு வந்து நலவன் பல உள்ளது சொல்லுவாங்க.
1: ஓகே.
3: அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழி வந்து நலனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரே எண்ணத்துல இருப்பாப்ப.
1: ஓகே.
3: அது தேவலோகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தேவர்களும் எல்லாருமே நலன் வேடத்துலயும் வந்திருப்பாங்க.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.
3: அந்த நேரத்துல வந்து பார்த்து அவன் கரெக்டா நலனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் வருவான் தமிழி. அப்ப வந்து தேவர்கள் வந்து கண்ணு சிமிச்ச மாட்டாங்க, அவங்க மாலையும் வாடாது,
1: ஓஹோ
3: வேர்வை வராது.
1: ஓகே சார்.
3: தேவர்களோகத்துல உள்ளவங்களுக்கு
1: ஓகே
3: இந்த மூணையும் பார்த்து கரெக்டா நலன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். மாலை சூடுறாப்ல.
1: ஓகே.
3: இத கண்டுபிடிச்சு மாலை சூடுறாப்ல தமிழ்.
1: சரி.
3: அது வந்து எங்களுக்கு வந்து நாங்க படிக்கையில எங்களுக்கு ஆசிரியர் நல்லா சொல்லி கொடுத்தவங்க.
1: அது ஞாபகம் அப்படியே இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி சார்.
3: இந்த மூணு இதையும் சொன்னது வந்து ரொம்ப ஏத்துக்கிற மாதிரி இருந்தது, அது ரொம்ப மனசுல.
1: நன்றி சார், நன்றி, நல்லா சொன்னீங்க. நன்றி
3: நன்றி.
1: நேர்கள் எல்லாருமே சூப்பரான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு எடுத்துட்டுருக்கேன். பாய்ஸ் திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரகுமனுடைய செயலை, கபிலனோட வரிகளில் கார்த்திக் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடிய பாட்டு தான் கேட்க போகிறீங்க. கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.1.

0: 11:56 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கதைகள் பற்றி தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நேயர்கள் எல்லாமே நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இணையக்கூடிய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். அருமையான தலைப்பு சார்.
0: அப்படியா, சரி உங்களுடைய கதையை சொல்லுங்க. அந்த கதை எப்படி இருக்குங்க பார்ப்போம்.
1: அதாவது சார், ஒரு முயல் ஒரு ஆமை சார்.
0: ஓகே, முயல் ஆமை.
1: ஆமாம் சார், அதாவது ரெண்டுத்துக்கு ரேஸ் விட்டாங்க சார்.
0: சரி,
1: என்ன பண்ணிச்சிங்களா, இந்த முயலுக்கு ரொம்ப வேகமாக போயிடுச்சு.
0: சரி,
1: கொஞ்சம் தொலைவு போய் படுத்துருச்சு சார். ஒரு மரம் நிழல்ல படுத்துருச்சு.
0: ஆமாம்.
1: அப்புறம் என்ன பண்ணுது, இந்த ஆமை வந்து மெதுவாக போயிட்டு
0: போய் மெதுவாக போய் ஜெயிச்சு
1: முயலை தாண்டி தொட்டுட்டு திருப்பி வருது.
0: ஓகே சார், ஓகே.
1: அது வர நேரத்துக்கு முயல் ஏறி பார்க்குது.
0: ஓ,
1: அது இதுதான் சொன்னாங்கன்னா என்ன இந்த கதைன்னா,
0: முயலாமையால் தோத்துருச்சு இல்ல முயலே.
1: ஆமா, தோத்துருச்சு. அதாவது ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது,
0: கரெக்டான டைம்ல ஸ்டெடியா போகணும் இல்ல.
1: ஆமா சார்,
0: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி.
1: அதாவது நிதான நன்மை நிரந்தர நன்மை சொல்லுவாங்க சார்.
0: சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க. நிதான நன்மையே நிரந்தர நன்மை.
1: ஆமா சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி நன்றி. நேர்கள் எல்லாருமே வந்து கதையை வந்து ஒரு கதையாக படிக்காமல் அதில் இருக்கக்கூடிய கருப்பொருளையும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் 1 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் PM ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம், அதாவது பாரத பிரதமரின் ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகை திட்டம். நம் இந்திய நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்து அதன் மூலம் அறிவியலில் பல உயர்நிலைகளை எட்டி நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். 2018 துவங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாணவர்கள் சேர கடுமையான தேர்வு திட்டத்தை பின்பற்ற வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பிறகும் தங்களது ஆராய்ச்சியின் தரத்தை உறுதி செய்யும் விதத்தில் பல்வேறு திருப்புதல் தேர்வுகளை சந்தித்தாக வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே ஊக்கத்தொகையானது அவர்களின் ஆராய்ச்சி காலம் முடிவுறும் வரையில் அவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும். இத்திட்டத்தில் மாணவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள 2 வழிகள் உண்டு. டைரக்ட் என்ட்ரி, நேரடி நுழைவு, மற்றும் லேட்டரல் என்ட்ரி, பக்கவாட்டு நுழைவு. இதற்கான வரன்முறைகள் குறித்த விவரங்கள் www.pmrf.in என்ற இணையதள முகவரியில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையினை பெற மத்திய அரசால் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 37 தேசிய கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றில் தங்களது ஆராய்ச்சி படிப்பினை பதிவு செய்தல் வேண்டும். இக்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் ஆராய்ச்சி குறித்த ஆதாரங்களை கூராய்ந்து கல்லூரிக்குள் குழு ஒன்றை அமைத்து அதன் பரிந்துரைக்கு ஏற்ப மத்திய அரசின் குழுவிற்கு பரிசீலனை செய்யும். அக்குழுவின் முடிவை பொறுத்தே ஊக்கத்தொகையானது வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 70,000, 3ஆம் ஆண்டு ரூபாய் 75,000, 4 மற்றும் 5ஆம் ஆண்டுகளில் ரூபாய் 80,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதை தவிர்த்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கூடுதலாக ஆண்டு ஒன்றிற்கு ஒருமுறை 2,00,000 வரை வழங்கும் நடைமுறையும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களது கல்லூரி அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அரசாங்க தொழிற்பயிற்சி மையம் அல்லது பொறியியல் கல்லூரிகளில் வாரம் ஒருமுறை அங்கு பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் வகுப்புகள் நடத்த வேண்டும். இத்தகைய சிறப்புகளை உடைய இத்திட்டத்தால் மாணவ சமுதாயம் பெரும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.

நேரம் 12:04 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு நம்மளே பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம நிச்சயமாக எப்படி பண்ணிட்டோம்ல, எப்படி மீண்டு வந்துட்டோம்ல அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நம்ம நினச்சி நம்மளே நினச்சி பெருமைப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதியில் நீங்களும் என் கூட பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 0444-29-86-00-38 அப்படின்ற எண்ணிலும், மற்றும் 0444-29-52-05-54 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களை பற்றி நீங்களே பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயத்தை என் கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் ஒலிக்க போது, தென்னாளி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், கமல்ஹாசன், சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடல், தாமரை வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 12:12 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, நம்மளை நம்மளே நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருந்திருக்கும். அந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் என் கூட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு எந்த ஸ்நேகிதி நினச்சாலும் 044-9-86-00-38 044-9-9-2-5-5-5-4 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, லைன் கட் ஆகிடுச்சு. ஸோ எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்மளே நம்மளை ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு ஒரு தருணமாக நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கும். அந்த மாதிரி சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. சொல்லுங்க, நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்?
1: படிப்புதான் மேடம்,
0: என்ன முடிச்சிருக்கீங்க நீங்க? சூப்பர் சூப்பர். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: படிக்கலாம் பண்றேன் மேடம்.

0: கண்டிப்பா கண்டிப்பா படிப்பு என்னைக்குமே நம்மள கைவிடாது, தொடர்ந்து படிங்க. ஓ கண்டிப்பா கண்டிப்பா படிங்க. என்னது புரியல?
1: இப்ப அந்த நேரம் கிடைக்காது, சும்மா
0: நேரம் நேரம் ரொம்ப முக்கியம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சொல்லுங்க, உங்களை நினைச்சு நீங்க பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்.
2: என்ன பத்தி பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எது இருந்தாலும் நம்ம எப்பம் கிட்டவங்க நம்ம ஆஜய கிட்ட என்ன பேசி நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிட்டு எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: எப்படி சொன்னீங்க பாத்தீங்களா? உங்களோட பெரும்
2: வந்து எவ்வளவு எவ்வளவு பெருமை எவ்வளவு இருந்தா கூட அதுதான் ஒரு பக்கம் இருந்தா கூடமா. ஆனா உங்ககிட்ட வந்து நானு ஒரு ஆர்ஜே கிட்ட வந்து நானு பேசி ஒரு இது பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: இப்படி ஒரு பதில யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. இப்படி சொல்லி நீங்க எங்களையும் ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. நன்றி நன்றிமா.
2: நன்றிமா.
0: சோ நம்ம நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா அவங்களுடைய அவங்க அவங்கள நினைச்சு பெருமை பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சேகிரியே திரைப்படத்திலிருந்து சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாஜித் குரலில், வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையமைப்பில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

12 மணி 23 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரனோட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம

0: இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை நம்மளே நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அனிதா.
0: அனிதா, எங்கேருந்து பேசுகிறீங்க அனிதா?
1: நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்?
1: ஒவ்வொருத்தரா கீழே

0: விஷயம்னா அது என்ன விஷயம்?
1: என்னன்னா ஆக்சுவலா ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். தீம் பார்க் எப்போதுமே கேங்கா தான் போவோம்.
0: சரி,
1: கசின்ஸ் கூட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட போவோம்.
0: அன்னைக்கு
1: என் பசங்களோட நாங்க மட்டும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியோட போனோமா, அப்போ வந்து ஒரு ரைடு, சம்மர் ரைடு. எப்படின்னா அந்த ரைடு கீழே அந்த வாட்டர் ரைடு கீழே ஸ்லைடு, ஆக்சுவலி
0: கீழே
1: இறங்கிட்டு அப்புறம் மேல இறங்கிட்டு கீழே இறங்கும். ஓகேயா?
0: ஓகே.
1: அது வந்து பாத்தோம்னா நான் கொண்டு வர மாட்டேன்ட்டாங்க, என் பொண்ணு வர மாட்டேன்ட்டாங்க. அது நான் என்ன பண்ணிட்டேன், நான் மட்டும் தனியா போனேன் இந்த ரைடுக்கு. நிறைய பேர் இருந்தாங்க லைன்ல. அப்போ சரியான கேங் கிட்ட மாட்டிக்கிட்டேன். பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரா கீழே இறங்கி இறங்க ஒவ்வொருத்தரும் ரைட் பண்ண பண்ண பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க.
0: என்னன்னா
1: அந்த ரைட்ல கீழே இறங்கிட்டு மேல ஏற முடியாது, ஏன்னா வெயிட் பாத்தீங்களா. ஆக்சுவலா அது ஒரு ட்ரிக்கியா பண்ணா மட்டும்தான், காலை கைய மேல தூக்குனா மட்டும்தான் மேல ஏறும் அடுத்த ஸ்லைடு.
0: எனக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த கீழே இறங்கிட்டு வந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி அய்யோ நம்ம ஏறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபைனலா என்னோட தான் முடிஞ்சு. நான் என்ன பண்ணிட்டேன், வேகமா இறங்கி வேகமா மேல ஏறினது மட்டும் இல்லாம ஃபிளை ஆயிட்டேன் கொஞ்ச நேரம். அந்த அளவுக்கு டைவ், என்னோட டைவ் சரியான கிளாத்து சரியான விசில், என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணல.
2: மிரட்டிங்க, நானா இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு.
1: பயங்கர கிளாப்ஸ், எனக்கு பயங்கர விசிலு. யாருமே இல்ல, ஐயோ என் சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கசின் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலு.
2: யாரும் இதை பாக்கலையே, ஐயோ யாராவது என்ன பாருங்களேன், என்ன பாருங்களேன் சொல்லிருக்கீங்க.
1: அவ்வளவு இது சாதிச்சதே கிடையாது. நான் ஆக்சுவலா என்ன டான்ஸ், நான் டான்ஸ் ஆடும் போது அவ்வளவு ஸ்டேஜ்ல கிளாஸ் பண்ணும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது இன்னும் கூட நான் யாருக்குமே ஷேர் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த மாதிரி சுட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மோட்டிவேஷனா வச்சுக்குது இல்லையா?
1: ஆமா,
2: நன்றி நன்றிமா.
1: தேங்க்யூ.
2: ஸோ ரொம்ப அழகாக அனிதா வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம பெருசாக பெரிய விதத்தில் நம்ம சாதனை பண்ணி பெருமைப்பட்டிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சின்ன விஷயம் நடந்திருக்கணும், ஒரு சின்ன அங்கீகாரம் நடந்திருக்கலாம், யாருமே அங்கீகாரமே கொடுக்கலன்னா கூட நாமளே நம்மளை பார்த்து சே எப்படி பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நமக்கு தோணியிருக்கோம்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை எப்பொழுதுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கூட நம்மளுடைய அதிகப்படியான பயணங்களை மேற்கொள்றதுக்கு உறுதியான ஒரு பயணமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான விவிஎஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவிஎஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். விவிஎஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் 2,39,105 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 1,61,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கையே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 400,50,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும் கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்கிறது, நல்லாவும் இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது. விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய

சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:51 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை நம்மளே பார்த்து பெருமைப்பட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம். நேர்கள்லாம் அவங்களுடைய அனுபவங்களை நிறைய நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா 0444-298-6008 மற்றும் 0444-295-5555 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனுபவங்களை இல்லை நீங்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட்டுக்கக்கூடிய விஷயத்தை என் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, அதை என்னன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நேர் லைனில் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். லைன் கட் ஆகிடுச்சு. ஸோ நான் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் நேர் வந்துட்டாங்க, இதை சொல்லிவிட்டு நான் அப்புறமா போகிறேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. அட என்னப்பா, வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. தெரியல, நம்ம லைனில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். காலர்ஸ் வராங்க ஆனால் கட் ஆகிட்டே இருக்குது. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். கேக்குது, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆபடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்?
1: அது ரீசெண்டா அப்படினு சொன்னேனா, ஒரு மெடிக்கல் செக்அப்புக்காக ஹாஸ்பிடல் போயிருந்தேன்.
0: ஓகே.
1: போயிருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட், அவ ஸ்டூடெண்டா இருந்து என்கிட்ட படிச்ச பொண்ணு, எனக்கு ஞாபகம் இல்லை. அவ வந்து நர்ஸ் யூனிஃபார்ம்ல இருந்துட்டு உடி வந்து மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடி தொடணும்ட்டு பாருது. ஆனா ஒரு பயத்துல நின்னா நின்றுட்டு அப்பதான் நான் எட்டி பாக்குறேன்னு பார்த்தோன்னு என்ன என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு அந்த அவ சொன்னது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது.
0: ஓகே,
1: இவ்வளவு வருஷம் ஆனாலும்
0: ஞாபகம் வச்சிருக்காங்கன்றது எவ்வளவு முக்கியமான. அப்ப நம்ம எப்படி ஒரு ஆசிரியரா இருந்திருப்போம்ன்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம்.
1: அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட்டடா இருந்தது அவளை பார்த்துட்டா. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு நான் உங்களை தொடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சா, ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு அவ தோலை பிடிச்சோன்னு அந்த பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.

0: ரொம்ப
1: அது என்னோட ரொம்ப நான் சாதிச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஒரு பிள்ளைய.
0: நிச்சயமா இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நிறைய ஆசிரியர்கள் வந்து திரும்ப மாணவர்கள் நம்மளை வந்து பார்க்கும் போதுதான் அவங்களுடைய அவங்க எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்கன்றது தெரியும் இல்லையா?
1: ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏதோ ரொம்ப ஏதோ உலகமே என்ன சொல்றேன்னே தெரியல, அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு கூட்டமா இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்பலாம் ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அவ ஓடி வந்து அப்படின்னோட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப அதுக்கு பிறகு ரீகால் பண்ணி பண்ணி அவட்ட சரிம்மா நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நான் வர்றேன் வரேன் மிஸ் வரேன் மிஸ்ன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனான். எனக்கு சிரிப்பா இருந்தது. என் பையன் பக்கத்துல இருந்துட்டு என்னம்மா உங்களோட ஸ்டூடெண்ட் இப்படி இருக்காங்க நல்ல பாசமா இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னா அது அதோட பெருமையா இருந்தது.
0: நன்றி நன்றி நன்றி.
1: இப்பதான் அச்சீவ் பண்ணமா. தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ரொம்ப அழகாக நேர் வந்து அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்மளை நாமளே பெருமைப்பட்டு பேசுகிற ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள நாமளே பெருமைப்பட்டுக்கிறது வந்து தற்பெருமை பேசிக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது. நம்மளை நாமளே நம்மளுடைய திறமைகளை அங்கீகரிக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளை நினச்சி பெருமை கொள்படக்கூடிய விஷயத்த நம்ம அதை ஹைலைட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக நம்ம கேட்க இருக்கப்பது குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் வைரமுத்து வரிகளில் தேவா இசையமைப்பில் இது உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை நான் 2 மணிக்கு மேலே வந்து சந்திக்கிறேன் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணும் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இந்த ஒரு மணி நேரம் காலங்களை கடந்து இன்னும் நம்ம மனசில் வந்து ஒழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பழைய பாடல்கள், 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாம் உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் சுந்தர்சனம் அவர்களுடைய இசையில் MS ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

திரையரங்கம் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து ராமநாதன் அவர்களோட இசையில் பாலசுப்ரமணியோட வரிகளில் பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுற்றுலா குரலில் ஒரு அழகான பாடம் வந்துட்டுருக்கு. இந்த பாட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தோட இடையில ஒரு பாட்டுக்கு இடையில வச்சுருப்பாங்க இந்த பாட்டை. அந்த படம் தான் கேட்க போகிறீங்க. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: 1:11 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைராகம் நிகழ்ச்சி, திரைக்காணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக அன்னை திரைப்படத்திலேருந்து கண்ணதாசனோட வரிகளில் சுதர்சனம் அவர்களோட இசையில் சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. இந்த பாட்டு எல்லாருமே ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவன் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் சாய்பாபா சதன் அவர்களோட குரலில் ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டு கேட்டு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுவுள்ளு.

நாடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலே இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களா நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தாணி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒளிபரப்பில் தினம்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒரு 1:31 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தாலுமே நம்மளோட மனசில் இன்னுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வருஷத்தில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாலிவுட் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷலாவோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்.
3: புதுசா கேக்குற என்ன

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக இளையராஜாவோட இசையில் பஞ்சு அருணாச்சலனோட வரிகளில் சசிரேகா மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

1:38 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில் காலத்தை என்ற காவிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துலேருந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசனோட வரிகளில் ஒரு TM சவுந்தரராஜன் குரல் உலக அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

7:47 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் தான் கேட்டுட்ருக்கீங்க. 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாலிவுட் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லாரோட ஈஸ்வரியோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

திரைக்காலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் பழைய பாடல்கள்லாம் கேட்டு வந்து நிறைய ரசிச்சிருப்பேன் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிஞ்சே ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கே வி மகாதனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Anuja Kumar with the midday news.

0: நிலையம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 தொடர்வது வானொலிக்கு 90
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
2: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
3: வணக்கம், என் பெயர் வர்ஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுல இருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10 வகுப்பு படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 மணிக்கே ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
4: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லாயிருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசுல அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலா நின்று எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
5: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதயரகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களாக முக்கால்வாசி அதுல வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஆர்வத்தோட நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதுல வர ஒவ்வொரு டாபிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதுல பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா அது இருக்கு. அதனாலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்ப நான் கேட்கறது என்னோட தாத்தா அளவு

0: அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். பண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
1: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையலறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 1st கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா, அம்மா, பாட்டி இவங்க எல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன், இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலயுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
2: ஹாய், என்னோடய பேர் கெவின் கேஸ்ட்ரோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டுருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருதே, அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ணக்கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோட ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு. பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. சோ அப்ப அந்த பஸ்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ.
3: ஒலியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்வி

0: கூடம். விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்புக்குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கும் பாடல் வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரலில் கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

முடியும். தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலகம்.

நிழல்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 2:41.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கேட்டு வந்த நேரம் 2:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், டி ராஜேந்தர் இசையமைப்பில், டி ராஜேந்தர் வரிகளில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்

அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

0: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் நசீம் சையத் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். ஸோ இன்னைக்கு மாதவிடாய் சுகாதாரம் பற்றி நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ நேயர்கள் டாக்டர் கூட பேசி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-298-6-0038 மற்றும் 0444-298-5205 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ டாக்டர் சொல்லுங்கள், மாதவிடாய் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத முதல்ல சொல்லுங்கள்.
1: பெண்களுக்கு ஒரு யூனிக் கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு யூனிக் கிஃப்ட் என்னென்னா மதர் ஆகிற ஒரு தன்மை, தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது. அது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ். ஸோ இது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்லிட்டு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிற அண்டர் தட் யூட்ரஸ், அதுக்கப்புறம் டியூப்ஸு, ஓவரிஸ், இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டை உண்டாக்கும் ஓவரியில். அந்த முட்டை வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அது குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி அது ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா அது யூட்ரஸ் ஒவ்வொரு மாதமும் ரெடி ஆகுது இல்லையா, அந்த பேபியை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு குஷன் பெட் ஆஃப் ரத்தத்தில் வந்து ஒரு எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், அது ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகும், அது ஷெட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட் 15 days ஒரு மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்கும், அதுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு செக்ரிட்ரி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ப்ரிப்ரேஷன் இருக்கும், அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒன் ஹார்மோன் அண்ட் தென் அனதர் ஹார்மோன். ஸோ இது ரெண்டும் வந்து ஃப்ரூட்ஃபுல் இல்லைன்னா, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா அந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகிடும். சரி, இப்போ வரலை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஷெட் ஆகிடும். ஷெட் ஆகுறப்போ அந்த ப்ளீடிங் மாதிரி, அது பிட்ஸ் ஆஃப் டிஷ்யூ, எண்டோமெட்ரியம் தான் ஷெட் ஆகிறது, பட் பிட்ஸ் ஆஃப் டிஷ்யூ வித் பிளட் வர்றதுக்கு பேர் தான் மென்ஸ்ட்ரேஷன். அதுக்கு கொலோக்கியலி மென்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், தமிழில் வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க, உதிரம்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி நார்மல் ஃபிசியலாஜிக்கல் திங் விச் 11 to 52 வரைக்கும் இது ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல், ஒவ்வொரு

0: மாதம் சைக்கிளிக்கல், மாதம்னா ஒரு சைக்கிள், அதாவது அந்த சைக்கிள் வந்து 21 நாள் சைக்கிள் கூட இருக்கலாம், இட் கேன் பி ஈவன் 35 டேஸ் சைக்கிள். சில பேருக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன், ஒரு 19 டேஸ் இருக்கலாம், 45க்கு பதிலாக இட் கேன் பி ஈவன் 50 டேஸ். பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சைக்கிள் வந்து யூனிக்காகவும் அவங்களுக்கு அது நார்மலாக இருக்கலாம். எந்த ஒரு சைக்கிள் எவ்வளோ நாள் இருந்தாலும், அதாவது 20 டேஸ் சைக்கிள் இருந்தாலும் சரி, 21 டேஸ் சைக்கிள் இருந்தாலும் சரி, இல்லை 35 டேஸ் சைக்கிள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் பிளட் லாஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொரு மாதம் 50 ml மேலே இருந்ததுன்னா அதுக்கு வந்து மெனோரேஜியான்னு சொல்லுவோம், அதாவது ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது. அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஆலிகோமெனோரியா, ஹைப்போமெனோரியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வேரியேஷன்ஸ்.
1: கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம், நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தருமபுரி மாவட்டம் மக்கமநல்லி பஞ்சாயத்து தாசமல்லி சித்தன்.
1: சரி சொல்லுங்க, உங்களுக்கு டாக்டர் என்ன கேள்வி கேட்கணும்?
2: இடுப்பு
0: நோய் வந்து மாசம் மாசம் வருதா இல்ல ஓயாம எப்பவுமே இருக்கா? நீங்க வந்து ஒரு மகப்பேற மருத்துவரை போய் பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு இடுப்பு வலின்னா ஒரு பெண் டாக்டர் கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு இது கருப்பை சம்மந்தமாக இல்லைன்னு நிரூபிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து அது ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளமா இல்லை மசில் ப்ராப்ளமா இல்லை சயாட்டிக் பெயினா இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்றும் இருக்காது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றது வந்து எல்லாருக்கும் வரும்னு
2: நினைக்கிறேன். இந்த வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு தண்ணி கிண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாங்க, அந்த வேலை தான் செய்யறாங்க, அந்த வேலை இல்லை.
0: தண்ணி எடுக்கிறதே ஒரு வெயிட் தூக்குறது தானே, அதனாலேயே வரும். அதாவது ஒரு எந்த வெயிட் தூக்குனாலும் அதுக்கு வந்து ஒரு முறை
2: இருக்கு,
0: உங்களுக்கே தெரியுது, நீங்களே சொல்லிட்டீங்க பதில.
1: சரி, கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு மருத்துவர் கேட்டா அவங்களை கூட்டிட்டு போங்க. நன்றிங்கய்யா.
2: நன்றி நன்றி நன்றி மேடம்.
1: ஸோ இன்றைக்கி மாதவிடாய் சுகாதாரம் குறித்து டாக்டர் நசீம் அவர்களோட நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நேயர்கள் மாதவிடாய் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா 0444289008 மற்றும் 0444259552554 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், பொன்னேடி ஜெகண்டையிலேருந்து களி நம்ம பேசுகிறேன்.
0: ஒன்னு வந்து ஸ்பாஸ்மோடிக் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், பெயின் பீரியட்ஸ் டைம்ல பெயின் வர்றதுக்கு பேர் வந்து டிஸ்மெனோரியா. அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்பாஸ்மோடிக் டிஸ்மெனோரியா, அதாவது அந்த உதரத்தை வெளியே தள்ளுறதுக்கு எப்படி குழந்தையை தள்ளுறதுக்கு யூட்ரஸ் கன்ட்ராக்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த உதரத்துக்கு தள்ளுறதுக்கும் ஒரு கன்ட்ராக்ஷன் வரும். அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு கன்ட்ராக்ஷன் வரும். ஸோ அந்த கன்ட்ராக்ஷன் வர்றப்போ அதுக்கு பேர் வந்து ஸ்பாஸ்மோடிக் டிஸ்மெனோரியா. இது எல்லா பெண்களுக்கு ஓரளவுக்கு வரும், ஃப்ரம் ரேஞ்ச் ஆஃப் 1 to 10 சொல்லுங்களேன். ஒரு சில பேருக்கு வந்து அது 0 to 1 இருக்கும், அது கண்டுக்கவே மாட்டாங்க, அது ஒரு பெயின் த்ரெஷ்ஹோல்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சில பேருக்கு வந்து பெயின் த்ரெஷ்ஹோல்டு ரொம்ப லோவாக இருக்கும், அவங்க வந்து அது 10 சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து திஸ் இஸ் அ நார்மல் டிஸ்மெனோரியான்னு சொல்லுங்களேன். எல்லா பெண்கள் எந்த அதாவது இஃப் தே ஆர் நார்மலி மென்ஸ்ட்ருவேட்டிங்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்மெனோரியா அனுபவம்

0: இருப்பாங்க லைஃப்பில். அது போக போக இட் மே பிகம் பெட்டர், இட் மே சேஞ்ச். ரெண்டாவது வந்து கஞ்சஸ்டிவ் டிஸ்மெனோரியா. கஞ்சஸ்டிவ் டிஸ்மெனோரியாவில் வந்து ஏதாவது ஒரு பெத்தாலஜி இருக்குதுன்னு அர்த்தம். உள்ள ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், இல்லை யூட்ரஸில் ஏதாவது மேல்ஃபார்மேஷன் இருக்கலாம், இல்லை அடினோமயோசிஸ் இருக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் தான் மோஸ்ட் காமன் அண்ட் வேர்ஸ்ட் கண்டிஷன். வேர்ஸ்ட்டு பெயின் வர்றது இதில் தான். ஸோ பெயின் வந்து ஓயாமல் இருக்குது, பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது, பீரியட்ஸ் டைம்லேயும் இருக்குது, பீரியட்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு கூட இருக்குன்னா இது வந்து கஞ்சஸ்டிவ் டிஸ்மெனோரியா. ஸோ சில பேருக்கு வந்து இது ஸ்பாஸ்மாடிக் ப்ளஸ் கஞ்சஸ்டிவ் ஒரே டைமில் வரும். இன்னொன்று இருக்குது மெம்பரேனஸ் டிஸ்மெனோரியா, தட் இஸ் எ லிட்டில் பிட் ரேர். அது வந்து எல்லா பீரியட்ஸும் ஒரே டைமில் புஷ் ஆகிடும். ஸோ அது வந்து சில பேர் அது அபார்ஷனான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மெம்பரேன் வந்து ஷெட் ஆகும். ஸோ அது இன்னொரு டைப் ஆஃப், பட் தட் இஸ் வெரி வெரி ரேர்.
1: ஸோ இதுக்கு அவங்க பெயின் கில்லர் எடுத்துக்கலாமா?
0: ஸ்பாஸ்மாடிக் டிஸ்மெனோரியா இப்போ வந்து நம்ம வாழற லைஃப் எப்படின்னா, வி கே நாட் சிட் அட் ஹோம். ஒரு காலத்தில் வந்து வீட்டில் பீரியட்ஸ் வந்ததுன்னா வீட்டில் உட்காந்துட்டு அந்த ஒரு 5 டேஸுக்கு வந்து நீ சமைக்கவும் வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு சில வீட்டில் வந்து உட்கார வச்சுருவாங்க. சில பேர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. இட்ஸ் ஆல் சோஷியல் வே ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் கிவிங் தெம் சம் ரெஸ்ட்னு சொல்லுங்களேன். ஸோ அந்த ஒரு இப்போ வாய்ப்பு கிடையாது. வேலைக்கு போய் தான் ஆகணும், ஸ்கூலுக்கு போய் தான் இருக்கும் ஆகணும். ஸோ வி ஹாவ் தீஸ் என்ன சொல்கிறது ப்ரெஷர்ஸ் ஆஃப் சொசைட்டி. அதனால் இப்போது எனக்கு வலி இருக்குது, அதனால் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மாதம் மாதம் 5 நாள் லீவ் எடுக்க முடியுமா?
1: இவன் வீட்டிலே இருந்தால் கூட பெண்களுக்கு அதுக்கான நேரமே கிடைக்கிறது இல்லைல்ல, ஓய்வு எடுக்கிறது கூட நேரம் கிடைக்கிறது இல்லையே.
0: ஆமாம். ஸோ இந்த பெயின் வந்து லைஃப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இன் அ வே ஒரு சைக்ளோபாமோ ஒரு டேப்லெட், அவர் பேர் ஆக்சுவலி சொல்லக்கூடாது டேப்லெட், ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம். பட் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எடுத்த பிறகு கூட அவங்களுக்கு ரிலீஃப் இல்லைன்னா டெஃபினட்டாக போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை டிசைட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா.
1: அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுபாஷினி, 54 வயசு ஆகுது.
1: ஓகே, கொஞ்சம் ரேடியோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணுங்களேன்.
2: ஆ சரிங்க. 54 வயசு ஆகுது.
1: சரி.
2: பீரியட்லாம் நின்றுச்சு, வெயிட் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு 160 சென்டிமீட்டர் இருக்கிறேன், 67-68 கிலோ இருக்கிறேன்.
1: ஓகே.
0: 100 எவ்வளோ ஹைட்மா?
1: 160 சென்டிமீட்டர் இருக்காங்களா? 67-68 கிலோ இருக்காங்களா?
0: சரி, இப்போ எவ்வளோ இருக்கும் நம்ம நீங்கள்? இருக்கணும்.
1: யூஷுவலா 100 மாஸ்ல வந்து 100 மைனஸ் பண்ணனும் சொல்வாங்களே, அது
0: 100 வந்து ஜென்ஸ்க்கு.
1: ஓகே,
0: லேடிஸ்க்கு 105. ஸோ ஸோ ஷீ இஸ் குவைட் அவேர் பாருங்கள் அவங்களுக்கு, இந்த எனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. வெரி குட்மா, அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வெயிட்டை வந்து சரி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்கள, தட் இஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாரும் இருந்தால் கவலையே இல்லை. வெயிட் போடுறதுக்கு 2-3 காரணம் இருக்குமா. பீரியட் நின்று போச்சுன்னா வெயிட் போடணும்னு இல்லை, ஆக்டிவிட்டி நமக்கு கம்மியாயிடுச்சுன்னா வெயிட் போடும். அதுக்கப்புறம் சாப்பாடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வெயிட் போடும். எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெயிட் போடும். தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா வெயிட் போடும். இல்லை வேற ஏதாவது
1: மெட்டபாலிக் கேக்கல ஸ்ட்ரைக் ஸ்ட்ரக் ஆகுது.
0: சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு தைராய்டு, சுகர் அண்ட் பிபி, இது 3 தான் மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு காரணம் வெயிட் போடுறதுக்கு. ஸோ இது மட்டும் பார்த்துருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்கள் சாப்பாட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் குறைச்சிருங்க. கார்ப்ஸ் தான் மெயினாக வெயிட் போடுறது. கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
1: நன்றிம்மா. ஓகே, கண்டிப்பாக அடுத்த நேயர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன வண்ண குயில் அப்படின்ற பாடல், எஸ் ஜானகி குரலில், வாலி வரிகளில், இளைய

11:20 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மாதவிடாய் சுகாதாரம் குறித்து மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ந

0: சையத் அவர்கள் நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நேயர்கள் மாதவிடாய் சுகாதாரம் சார்ந்த நிறைய கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வந்து இப்போது மாதவிடாய்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதில் இருக்க பிரச்சனைகளும் சில பேர் வந்து கேட்டுட்டாங்க. இதை வந்து சுகாதாரமாக இந்த டைமில் நம்ம எப்படி நம்மளை வந்து சுகாதாரமாக வச்சுக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கட்டாயமாக சுகாதாரமாக வச்சுக்கணும். ஏன்னா பக்கத்தில் வந்து இந்த கருப்பை வாய் பக்கத்தில், அதாவது இந்த வஜைனான்னு சொல்லுவோம் இல்லையா, அது பக்கத்தில் வந்து மூத்திரப்பை ஓப்பனிங்கும் இருக்குது, அதே மாதிரி வெளிக்கு போகிற ஓப்பனிங்கும் இருக்குது. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது.
0: சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
1: ஆமாம், அங்கேருந்து இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இங்கேருந்து அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அதாவது மாதவிடாய் இன்ஃபெக்ஷன் வந்து யூரினரி ட்ராக்டுக்கு போகலாம், அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கூட இதுக்கு வரலாம். அதை விட ஜாஸ்தி வந்து இது மோஷன் போகுது இல்லையா, அது வந்து சரியான முறையில் வாஷ் பண்ணலைன்னா, க்ளீன் பண்ணலைன்னா அந்த மோஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து வெஜைனாக்குள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு, யாருன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு வயசு வந்த பிறகு அவங்களுக்கே எப்படி இதை செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு பரவாயில்ல. ஆனால் வேறு யாராவது இது பண்ணுறப்போ, சின்ன பெண் குழந்தை பிறந்த பெண் குழந்தைக்கு க்ளீன் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்லேருந்து பேக் க்ளீன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு மூத்திரப்பை ஓப்பனிங், அதுக்கப்புறம் அதுக்கு மோஷன் போகிற ஓப்பனிங்கை க்ளீன் பண்ணணும். அது இல்லாமல் இந்த மோஷன் போகிற ஓப்பனிங் பேக் டு ஃப்ரண்ட் பண்ணிட்டா அந்த மோஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வெஜைனாக்குள்ளே இந்த யூரித்ர பக்கத்தில் போச்சுன்னா பாப்பாவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு வெஜைனல் டிஸ்சார்ஜு, அதுக்கப்புறம் ஒரு ஃபீவர் காரணம் இல்லாமல் வரலாம். ஸோ அங்கேருந்து தண்ணி கூட ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி, ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் ஒரு டிஸ்சார்ஜ் கூட போக ஆரம்பிக்கலாம். ஸோ க்ளீனிங் முறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் கேர்ள் பேபிஸுக்கு வந்து இந்த டயப்பர் வந்து ரொம்ப ஓவர்லோடட் ஆகாமல் அந்த மோஷன் ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் அந்த பாப்பாவோட வெஜைனாக்குள்ளே யூரித்ராக்குள்ளே போயிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் லாட்ஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும்.
0: பட் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, ஜென்ரலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுற முறையை பற்றி யாருமே நம்ம வீடுகளில் சொல்கிறது கிடையாது. இதுவே நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக
1: 100%. இது ஃபஸ்ட்டு திங், கேர்ள் பேபியை வந்து வாஷ் பண்ணுறப்போ மோஷன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரின் பக்கத்தில், யூரினோட ஓப்பனிங் பக்கத்தில் வரக்கூடாது. யூரின் வாஷ் பண்ணிவிட்டு தான் லாஸ்ட்டில் போய் மோஷனோட ஓப்பனிங் ஏனஸை வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு விவரமாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னு சொல்லிட்டு கூட சொல்லணும். ஏன்னா ஸ்மால் ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் கூட அது போயிட்டு அந்த யூரினரி ஓப்பனிங்கில் இல்லாட்டி வெஜைனல் ஓப்பனிங், ஈவன் தோ இட் இஸ் அ ஹைமன் இருக்கும், அது ஒரு வெர்ஜினல் வெஜைனா இருந்தாலும் சின்ன பார்ட்டிகல்ஸ் போய் அங்கே லாட்ஜ் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு.
0: ரொம்ப முக்கியமான தகவல் இது, நிறைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: ப்ளஸ் ஆல்சோ ஓவர்லோடட் டயப்பர் இருக்கக்கூடாது. சரி, இன்னும் கொண்டு நிறையிட்டோம், இன்னும் கொஞ்சம் நிறையிட்டோம்னு சொல்லிட்டு அது ஓவர்லோடட் டயப்பர் வந்து ஸ்பெஷலி வித் மோஷன், அது பாப்பா கூட வெஜைனாவில் இல்லாட்டி யூரித்ராவில் போயிட்டு அப்படியே ஜாம் ஆகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமும் எடுக்கும். ஸோ இது ஒரு பெரிய காரணம் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு.
0: கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம், நேர்லைனில் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதவிடாய் சுகாதாரம் குறித்து பேசும்போது, இப்போ ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு வந்து தனக்கு எப்படி செஞ்சுக்கணும், எப்படி க்ளீன் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்குறத புரிஞ்சிக்க தன்மை இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தோன்னா ஒரு 8 வயசு 9 வயசு பிள்ளைகள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற கேசஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இதை எப்படி நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபுட்டுனால இப்படி ஆகுதா, எப்படி இதை நம்ம புரிஞ்சிக்கிறது?
1: ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து 13 வயசு 15 வயசுலெல்லாம் வந்து வயசுக்கு வருவாங்க, யாரும் வந்து அது கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா என்வாயன்மெண்டல் ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதாவது என்வாயன்மெண்ட் பார்த்து அது பிரெயின் வந்து, பிரெயினில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாக் இருக்குது ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த எக்ஸ்டீரியர் என்வாயன்மெண்டலோட ஃபேக்டர்ஸ், அதுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன், பார்க்குற படம், பார்க்குற புக்ஸு, பார்க்குற செல்ஃபோனில் மெசேஜஸ்ஸு, ஃபோட்டோஸ், இதெல்லாம் பார்த்துட்டு பிரெயினுக்கு வந்து ஹைப்போதலாமஸ் ஒரு கிளாக் இருக்குது, ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் சென்டர். ஓகே, இப்போ பிரெயின் ரெடி ஆயிடுச்சு இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அது சொன்னால், பிட்யூட்ரின்னு சொல்லிட்டு இன்னொரு மாஸ்டர் கிளாண்ட் இருக்குது. சரி, ஓகே, நவ் வி ஆர் ரெடின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஹார்மோன்ஸ், இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் செக்ரீட் எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச், அதாவது அது வந்து மெச்

மெச்சோர் பண்ணுறதுக்காக, இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஓவரியை மெச்சோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபிசிக்கலி கூட இப்போ வந்து நல்லா மெச்சோர் ஆகிடுறாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து அந்த ஒரு க்ரோத் ஸ்பர்ட் வந்துட்டு, ஒரு ஹைட் வந்துச்சுன்னு சொல்லுங்களேன், ஒரு 5 feet மேலே வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு பி ஆன் த லுக் அவுட். ஏன்னா அந்த ஃபாஸ்ட் க்ரோத் ஸ்பர்ட் இஸ் த ஃபஸ்ட் இண்டிகேட்டர் அவங்க வந்து மெச்சோர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஹைட் வந்துச்சுன்னா அடுத்தது இது வரும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்,

0: அவங்க வந்து மெச்சோர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஹைட் வந்துச்சுன்னா அடுத்தது இது வரும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், நல்ல ஒரு ஃபெமினைன் ஃபிகர் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போது வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு லுக், ஒரு ஃபெமினைன் லுக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மெனார்கி. ஸோ இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட் க்ரோத் ஸ்பர்ட், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ப்ரெஸ்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஹிப்ஸோட ஃபார்மேஷன், ஒரு ரவுண்டட் ஹிப்ஸ், இதெல்லாம் வந்து ஃபேட்டி டெபாசிஷன், அந்த மாதிரி வந்த பிறகு லாஸ்ட் வந்து பீரியட்ஸ் வர்றது. ஸோ பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது 9 இயர்ஸில் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை இருக்காது. அது மட்டும் இல்லை, இதை க்ளீன் பண்ணுறது வந்து லீஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். அவளோட பாடி வந்து இட் இஸ் லைக் எ டிக்கிங் பாம் நவ், ஷீ இஸ் ரெடி ஃபார் கன்செப்ஷன். ஒன்ஸ் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு ஷீ இஸ் ரெடி ஃபார் கன்செப்ஷன், பட் நாட் மென்டலி ரெடி ஃபார் த திங்ஸ் தட் கோ வித் இட். ஸோ அந்த சேஃப் டச்சு, அன்சேஃப் டச்சு, இதெல்லாம் கூட நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அவளுக்கு. ஸோ ஹைஜீன் இஸ் ஒன் ஆஃப் த லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ், பட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டு பேக் தான் வாஷ் பண்ணணும். பீரியட்ஸ் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபியூ பீரியட்ஸில் அந்த அளவுக்கு ப்ளீடிங் இருக்காது. ஸோ அவங்க வந்து சானிட்ரி நாப்கின் யூஸ் பண்ணிவிட்டு அது சப்போஸிங் அது சோக் ஆகாமல் இருக்குது, ஹோல் டே ஸ்கூலில் அந்த பேட் யூஸ் பண்ணியிருக்கா அது சோக் ஆகலைன்னா சரி இதே யூஸ் பண்ணிக்கலான்னு மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அது வேர்வை, டஸ்ட்டு, பாடியோட மாய்ஸ்சர் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த யூரினரி ட்ராக்ட் அண்ட் ஏனஸ் எல்லாமே அந்த பேடில் லாட்ஜ் ஆகிருக்கும். ஸோ பொசிஷன் சேஞ்ச் பண்ணி போட்டு பேக் டு ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் டு பேக் போட்டால் ஏனஸ் கிட்டே இருந்த இது வந்து வெஜைனா கிட்டே வந்து இன்ஃபெக்ஷன் கொண்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேட் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இது இருக்கணும், அதாவது இந்த சானிட்ரி நாப்கின், நாட் தட் பிளாஸ்டிக் டைப் பட் மோர் காட்டன் டைப்.
1: ஷூர், கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், ஆவடியில இருந்து நான் பேசுறேன்.
1: டாக்டர் இருக்காங்க உங்ககிட்ட, என்ன கேள்வி
0: சொல்லுங்க.
1: கேக்கலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்
2: டாக்டர். இது வந்து எனக்கு வந்து மென்சுரல் வந்து முடிஞ்சிச்சு, இதுதான் மெனோபாஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம்
0: பண்ணலாம்? என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு?
2: எனக்கு 56.
0: 56னா 55 யூஸ்வலி வந்து மெனோபாஸோட ஏஜ். பட் இப்போ வந்து ஒரு அது வந்து கட்டாயமாக இதே ஏஜில் நின்றுடணும்னு இல்லை, சில பேருக்கு 56 கூட ஆகலாம். பட் உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டுருக்கா பீரியட்ஸு இல்லை எப்படி?
2: இல்லை, 1 இயராக வரவே இல்லை. ஒன்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை யூட்ரஸில் வந்து ஏதாவது இந்த கட்டி ஏதாவது வந்தாலும் இப்படி தான் இருக்கும், அதனால நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் அட்டன் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, ஒருவேளை அது கேன்சர் இடுமோ கட்டி இடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கு. ஆனால் வரல, ஒரு ஃபார் 6-7 மந்த்ஸ் வரவே இல்லை.
0: உங்களுக்கு உங்கள் அப்ராப்ரியேட் ஏஜ், அதாவது எந்த ஏஜில் உங்களுக்கு நிற்கணுமோ அந்த ஏஜில் நின்று போச்சு. அன்னெசரி டென்ஷன் வேண்டாம். இது 99.9% வந்து இது வந்து மெனோபாஸாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு எப்போ இந்த மைண்டில் ஒரு சந்தேகம் வந்ததோ, டெய்லி தூங்குறப்போ இதே ஞாபகம் வரும், அதனால் உங்கள் மன நிம்மதிக்காக நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிடுங்க. காமிச்சிட்டு அது ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஸ்கேன், நான் இன்வேசிவ் டெஸ்ட். அது நான் இன்வேசிவ்னா அதாவது உங்களுக்கு கட் பண்ணி குத்தி கித்தி ஒன்றும் இல்லை, ஸ்கேன் வந்து வயிற்று மேலே ஒரு இது மிஷின் வச்சு பார்த்துட்டா போச்சு, அவ்வளோதான். அதை பார்த்துட்டா உங்களுக்கு பீரியட்ஸ் நின்று போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் பார்ப்பாங்க, ஓவரீஸில் ஏதாவது கட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து நிரூபித்து காமிச்சிருக்கேன்னா பாப்ஸ்மியர்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு டெஸ்ட் இருக்குது, அது வந்து கருப்பையிலேருந்து வர ஃப்ளூயிட்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு 100% சொல்லிடுவாங்க. ஓகே,
2: அது எல்லாத்தையுமே பார்த்துடணும்.
0: ஒன்றுமே இல்லைம்மா, இதெல்லாம் நான் இன்வேசிவ் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம், அதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத டெஸ்ட்டு. ஒரு பாப்ஸ்மியர், ஒரு அல்ட்ராசவுண்டு, அவ்வளோதான்.
2: ஓகே டாக்டர், அப்படின்னா தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு.

0: பையன் மன நிம்மதியோட தூங்கலாம்.
1: ஓகே டாக்டர், தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ லாட், தேங்க் யூ.
2: ஜென்ரலாக இந்த மென்சஸ் டைமில் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஒரு பீரியடில் வந்து துணி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அப்போ துணி பயன்படுத்தாதீங்க அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏன்னா அப்போல்லாம் வந்து ஓட்டுலலாம் வந்து சொறி வைப்பாங்க, திரும்ப அதையே அப்படியே பயன்படுத்தும் போது பூச்சிகள்லாம் கடிக்க வாய்ப்பு இருக்குன்னு, அதுக்கப்புறம் சானிட்டரி நாப்கின் வந்துச்சு, அதுக்கப்புறம் டேம்பான்ஸு, திரும்ப இப்போ மென்ஸ்ட்ரல்ஸ் இருக்கு அப்படின்னு இப்படி நிறைய வகைகள் இருக்குது. எது வந்து ரொம்ப சேஃபானது, எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு சுகாதார முறைனா என்னது அது?
0: அதாவது ஈவன் ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு கேர்ள் இருக்குன்னா அவளுக்கும் சேஃப்டி என்னென்னா ஒரு சானிட்ரி நாப்கின், ஏன்னா அது வந்து இட் டசன்ட் என்டர் த பாடி, வெளியே இருக்குது. எப்படி ஒரு அண்டர்வேர் போடுறாங்களோ அந்த அண்டர்வேருக்குள்ளே அதை வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ஸ்டிக் ஆன் டைப் தான் வருது, பெல்ட்டு கூட கிடையாது. அதை விட போய் இன்னொரு இது என்னென்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பேண்டீஸ்ன்னு சொல்லிகிட்டே வருது, அந்த பேண்டீஸ் போட்டாலே அதுக்குள்ளேயே ஒரு பேடு மாதிரி இருக்குது. ஸோ அது யூஸ் இட் அண்ட் த்ரோ இட், தட்ஸ் ஆல். த்ரோ பண்ணுறப்போ அது வந்து டாய்லெட்டுக்குள்ளே போடக்கூடாது, ஏன்னா இது வந்து அந்த ஃப்ளூ வாட்டர், எந்த வாட்டர் இருந்தாலும் அதை போய் கண்டாமினேட் பண்ணிவிடும், ப்ளஸ் ஆல்சோ இட் வில் பிளாக் ட்ரைனேஜஸ். ஸோ அது மட்டும் வந்து இட் ஹேஸ் டு பி டிஸ்போஸ்ட் இன் அ ப்ராப்பர் வே, இட் ஹேஸ் டு பி பேக்ட் ப்ராப்பர்லி இன் அ இன் சம் பேக் அண்ட் த்ரோன் இன் டு த கார்பேஜ் பின். அவ்வளோதான்.
2: கண்டிப்பாக இதை பற்றி நிறைய கேள்வி இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். உங்கள் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு
3: பேசுங்களேன். குமார் பேசுகிறேன் மேடம்.
2: சொல்லுங்கள் குமார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம்.
3: பொண்ணு பார்த்தீங்களா, வயசு வந்து 27 வயசு ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாத விடாய் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கைத்தெல்லாம் நெரும்பெல்லாம் வெடிக்குதுன்றாங்க டாக்டர். அது ஒரு மாதம் மாதிரி.
0: கல்யாணம் ஆயிடுச்சா?
3: ஆ, கல்யாணம் ஆயிடுச்சு மேடம்.
0: குழந்தைங்க இருக்கா?
3: ஆ, குழந்தைங்க இருக்கு மேடம். இது ஒரு பையன் இருக்கா? அப்புறம்
0: சரி. ஸோ
3: அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மாதவிடாய் விடாய் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க சில பேர். என்ன பண்ணுறாங்க, லேடி என்ன பண்ணுறாங்க, டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பம்சன் வருது, இது வருது, அதனால் தள்ளி போகிறதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அது வந்து அதுவும் எடுத்துக்கிறது நல்லதா? அதுவும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நிறைய நேரம் கேட்டுருக்கேன் மேடம்.
2: ஆ, நன்றி, நன்றி.
0: ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 2 types ஆஃப் டிஸ்மெனோரியா இருக்குன்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பெத்த பிறகு கூட பீரியட்ஸ் டைமில் பெயின் ஜாஸ்தி இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது செகண்ட் டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா, அதாவது கஞ்சஸ்டிவ் டிஸ்மெனோரியா. ஏதாவது அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஒன்று, அவங்க காப்பர் டீ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் பெயின் இருக்கலாம். ஆர் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா அப்போ கூட பெயின் இருக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா பெயின் இருக்கலாம். பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, அதில் வந்து டிபி இஸ் அ காமன் திங். அதுக்கப்புறம் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆல்சோ இன் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ். இதில் வந்து பெயின் டியூரிங் பீரியட்ஸ் இஸ் வெரி காமன். ஸோ இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து யூட்ரஸ் வீங்கி இருக்கா, வீங்கி இருக்குன்னா அடினோமயோசிஸ், கட்டி இருக்கா, கட்டி இருக்குன்னா ஃபைப்ராய்ட்ஸ், வேறு ஏதாவது டியூப்பில் வந்து வீக்கம் இருக்குது, இல்லை ஓவரீஸில் ஏதாவது ஒரு கட்டி இருக்குன்னா அது ஆல்சோ காஸ் ஃபார் கஞ்சஸ்டிவ் டிஸ்மெனோரியா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் பெயின் வந்துட்டுருக்குன்னு சொன்னால், எண்டோமெட்ரியோசிஸ் ஏற்கனவே நான் சொன்னால் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸில் என்னென்ன, எந்த மாதவிடாய் வெளியே வந்துடணுமோ அந்த பிளட்டை, அது வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு இட் ஸ்டாண்ட்ஸ் தேர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் ஆஸ் மாசஸ். ஸோ அது வந்து போய் குடலில் கூட உட்காந்துக்கலாம், மூத்திர பையிலையும் உட்காந்துக்கலாம், டியூப்ஸில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் நாட் பீங் பர்ஃபார்ம்ட், ப்ளஸ் ஆல்சோ சிவியர் பெயின் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த அடிஷன்ஸ். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் இஸ் பெட்டர். ப்ளஸ் ஆல்சோ எண்டோமெட்ரியோசிஸ் வந்ததுன்னா குழந்தை தங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு கேள்வி அவர் என்ன கேட்டாருன்னா, இந்த டேப்லெட் போட்டு தள்ளி போடலாமான்னு சொல்லிட்டு.
2: ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி, ஏதாவது வேலை இருக்கும், அந்த டைமில் இந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறத பார்க்க முடியுது. நானே அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது பண்ணலாமான்ட்டு.
0: இல்லைம்மா, ஒன்ஸ் இன் அ வே எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். உங்கள் கல்யாணம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான். ஸோ கல்யாண டைமில் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி ப்ரீபோன் பண்ணிக்கிறாங்கன்னா இட்ஸ் ஆல் ரைட். ஹனிமூன் போகிறாங்க, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான். 10 times நம்ம வந்து ஹனிமூன் போக மாட்டோம், 10

0: கட்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் ஓகே. பட் சும்மா சும்மா ஒவ்வொரு மாதமும் வந்து கோயில் போகிறதுக்கு இல்லாட்டி அவுட்டிங் போகிறதுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஷுட் நாட் பிளே அரவுண்ட் வித் ஹார்மோன்ஸ்.
1: இருக்கலாம் ஒரு மாத்திரையிலேருந்து இன்னொரு மாத்திரை எடுத்துக்கணும்னா ஒரு
0: ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்னா நீ ஏமா இடைவெளி.
1: ஏன்னா இவங்க இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறாங்க, இல்லை 1 வருஷம் கூட சொல்லுங்க, அது அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து தவறு தான் அப்படின்றது.
0: இட் இஸ் டெஃபினெட்லி whenever you play with hormones it is always bad. இப்போ அது தெரியாது, அப்புறமா வந்து வேற பிரச்சனை வரலாம்.
1: ஓகே, கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டூயட் திரைப்படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ்பிபி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 3:43 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட மாதவிடாய் சுகாதாரம் குறித்து மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் நசீம் சையத் அவர்கள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே இந்த சானிட்டரி நாப்கின் பற்றிலாம் பேசணும். நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து அதை தூக்கி போட்டுடணும்ட்டு. ஸோ எவ்வளவு மணி நேரம் ஒரு சானிட்டரி நாப்கினை பயன்படுத்தலாம்?
1: ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு மினிமம் 3 யூஸ் பண்ணணுமா. எந்திரிச்ச உடனே மாற்றணும். அதுக்கப்புறம் அதே பேட் வந்து ஸ்கூலுக்கு அப்படியே யூஸ் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே பேட் மாற்றிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு, ஸ்கூலில் முடிஞ்சால் ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருந்தது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்ததுன்னா ஸ்கூலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ப்ரைவசி இருக்குது, அந்த கம்ஃபர்ட் இருக்குன்னா அங்கே மாற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த சானிட்ரி மென்ஸ்ட்ரல் பேண்டீஸ்ன்னு ஒன்று வருது இப்போது, அது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்ஸ் இன் அவே ஜஸ்ட் ஃபார் ஸ்கூல் மாதிரி, அதுக்குள்ளே வேணா பேட் வச்சுட்டு அந்த பேடை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த பேண்டீஸோட வேறு பேட் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இமீடியட்லி ஹாவ் எ பாத் அகைன். சில பேர் வந்து குளிக்க மாட்டாங்க அந்த டைமில், ஐ டோன்ட் நோ, சம் கம்யூனிட்டிஸ் வில் பி லைக் தட். பட் இது வந்து குளிக்கிறது நல்லது, பிகாஸ் இன்ஃபெக்ஷன் கூட போகும், ப்ளஸ் ஆல்சோ அந்த ட்ரைட் பிளட்டு இதாவது ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் வந்து வாஷ் ஆஃப் ஆகிடும். குளிச்சிட்ட பிறகு இன்னொரு தடவை மாற்றிட்டு பேட், மறுபடியும் தூங்குறப்போ இன்னொரு தடவை பேடை மாற்றிக்கணும். ஒரு இது வந்து ஒரு மினிமம்
0: ஒரு 5 to 6 hours ஒரு பேட் யூஸ் பண்ணலாம் இல்லையா?
1: எஸ்
0: ஓகே, கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்டன் பேசுகிறேன்.
0: ஓகே, டாக்டர் இருக்காரு, உங்களுடைய சந்தேகம் எங்களை கேட்கலாம்.
2: என்ன நிறைய பேருக்கு இந்த நீர் கட்டினால மக்கள் ரொம்ப நிறைய, உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம்.
0: நன்றி.
1: ஸோ இவர் கேட்டது என்னென்ன, இப்போ காமனாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு. இது ஒரு சிண்ட்ரோம்ன்றது என்னென்னா ஒரு மல்டிப்பிள் 4-5 அதில் பார்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஒபிசிட்டின்னு அவரே சொன்னார் இல்லையா, ஒபிசிட்டின்னா குண்டாக இருக்கிறது, அதாவது ஒரு வெயிட்டு, இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும். லேடிஸுக்கு வந்து ஒரு 150 centimeters ஹைட் இருக்குன்னா அதுலேருந்து 105 minus பண்ணிட்டால் 45. பொதுவாக ஒரு 100 மைனஸ் பண்ணுங்களேன். ஜென்ட்ஸுக்கு வந்து 100 மைனஸ் பண்ணணும், லேடிஸுக்கு 105. ஸோ இட் ஷுட் பி

0: ஐடியல் வெயிட் வந்து ஹைட் மைனஸ் இது 105 ஃபார் லேடிஸ். ஸோ அந்த ஹைட் இதுதான் ஐடியல் வெயிட்டு. ஸோ இந்த வெயிட் இல்லாமல் இஃப் தே ஆர் ஒபீஸ் ப்ளஸ் அலாங் வித் தட் அதர் சிம்டம்ஸ், அதாவது ஹெர்சியூட்டிசம்னு சொல்லுவோம், அதாவது ஃபேஸில் வந்து கொஞ்சம் முடி வளர்றது, மேல் டைப் ஆஃப் ஹேர், மேல் டைப் ஆஃப் பால்ட்னஸ், நீங்கள் மேல்ஸுக்கு வந்து ஒரு வி ஷேப் டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும் ஹேரில், அந்த டைப் ஆஃப் இது இருக்குது, நிறைய பிம்பிள்ஸ் வருது, அதுக்கப்புறம் பாடி பேட்டர்ன் வந்து தொப்பை மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து தொப்பை வந்துட்டு, பீரியட்ஸும் வந்து ஸ்கேண்டி பீரியட், ஸ்கேண்டினா கம்மியாக ஃப்ளோ கம்மியாக வருது, வந்தால் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இல்லாட்டி கரெக்டாக வருது பட் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா திஸ் இஸ் ஆல் தீஸ் டுகெதர் இஸ் கால்ட் இஸ் அ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்போ இப்படி தெரியும், உள்ளேருந்து பார்க்குறப்போ அந்த ஓவரிஸில் வந்து ஓரமாக ஓவரியோட ஓரமாக ஒரு ஆல்மண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் ஓவரி, அது கொஞ்சம் சைஸில் பெருசாகிட்டு நெக்லஸ் மாதிரி ஓரமாக ஃபுல்லாக குட்டி குட்டி குட்டி குட்டி நீர்கட்டி. அந்த நீர்கட்டி என்னென்ன, ஒவ்வொரு நீர்கட்டியும் ஒரு முட்டை, சன முட்டை வந்து வந்து விடியறதுக்கு, அதாவது முட்டை வளர்ந்து அது வந்து ஒவ்வொரு மாதம் விடிஞ்சு வெளியே வரும், அது விடிய முடியாமல் அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் வந்து அந்த ஓவரியோட இது எக்ஸ்டீரியரை வந்து டஃபன் பண்ணிவிட்டு அது வந்து விடிஞ்சு போகாமல் அப்படியே சிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு அது பக்கத்தில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எந்த ஒரு அப்ராப்ரியேட் பொசிஷனில் அது முட்டை வந்து விடியோன்னு சொல்லிவிட்டு அதுவும் துடிச்சு ஃபுல்லாக ஒரு நெக்லஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை, இதில் பீரியட்ஸ் வந்து ஸ்கேண்டியாக இருக்கலாம், இல்லாட்டி நார்மலாக பீரியட்ஸ் வரலாம், பட் பீரியட் வந்து இர்ரெகுலராக இருக்கலாம், அதாவது ஒரு மாதம் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு சைக்கிள் வந்து 1.5 மாதத்துக்கு அப்புறம் வரும், இன்னொரு சைக்கிள் வந்து 2 மந்த்ஸுக்கு அப்புறம் வரலாம், இன்னொரு சைக்கிள் வந்து 3 மந்த்ஸுக்கு அப்புறம் வரலாம், ஃபேஸ்லேயும் முடி வந்து வளரும். இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபர்டிலிட்டி, வருங்காலத்தில் ஃபர்டிலிட்டி கம்மியாகிடும். இன்னொன்று என்னென்னா, வருங்காலத்தில் இவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி.
1: இதுக்கான சொல்யூஷன் என்ன டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு என்ன, எதனாலன்னா லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸே இல்லை, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மாடரேட் எக்ஸசைஸ், ஓவராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டயட்டெல்லாம் பண்ண வேண்டாம், ப்ளஸ் ஆல்சோ ட்ரிங்கிங் பிளென்டி ஆஃப் வாட்டர் அண்ட் அவாய்டிங் ஜங்க் ஃபுட்.
1: கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
1: ஓகே டாக்டர் கார், உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.
0: கேளுங்க. இப்போ
2: மேம் ரெண்டு கேள்வி இருக்கு. இந்த பிசிஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் குண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் பொதுவாக வருது அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டா அந்த பிசிஓடி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லா எராடிகேட் பண்ணலாமா, அல்லது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கம்மியாகுமா? அது என்னுடைய முதல் கேள்வி மேம். ரெண்டாவது கேள்வி, இந்த குழந்தைகள் வந்து வயிற்றுக்குள்ள அந்த கர்ப்பப்பைக்குள்ள வளராம அந்த கர்ப்பப்பையை சுத்தி வளரக்கூடிய சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கறதும் இருக்கும், அது பெண்களுக்கு ஏன் ஒரு ரேர் கேசஸ்ல அந்த சினைப்பைக்குள்ள அந்த சிஸ்ட் வளராம அதை ஒட்டி அல்லது அதுக்கு வெளியில இருக்கிறத பாக்குறோம், அது என்ன காரணம், அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டாங்கன்னா, குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வருமான்னு சொல்லிட்டு, அது வந்து இட் இஸ் லைக்
1: குண்டா இருந்து குறைச்சிட்டா இது சரியாயிடுமானு கேட்டார் அவர்.
0: குண்டாயிட்டு குறைச்சிட்டா பேசிக் அந்த ஃபேட் வந்து இட்ஸ் லைக் அ ட்ராப் ஃபார் ஹார்மோன்ஸ்மா. ஸோ ஃபேட் வந்து எஸ்பெஷலி இந்த தொப்பை ஃபேட் இருக்கு இல்லையா, வயிற்றுக்கு மேலே இருக்கிற ஃபேட் இருக்கு இல்லையா, அது குறைஞ்சா டெஃபினெட்லி இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூவல், அதாவது ஒரு ஃபயர் ஒன்று இருக்குன்னு அதுக்கு நீங்கள் ஃபியூவல் போட்டால் தான் அது இன்னும் கொஞ்சம் எரியும். ஸோ அந்த ஒரு ஃபியூவலை வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி ஒன்று. ஸோ அந்த ஒன் இஸ் தட் ஒபிசிட்டி, ரெண்டாவது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஆல்சோ, மூணாவது வந்து இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்ம வேறு ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டு அது எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைக்ளிக்கல் பில் பண்ண

0: கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இஃப் வி சி இட் ஏர்லியர் அண்ட் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஏர்லி.
1: ஓகே, அப்புறம் அவர் இன்னொரு கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த கர்ப்பப்பையில இல்லாம அந்த டியூப்ல எல்லாம் நின்னுதே,
0: அது பேர் வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி. யூஸ்வலி எனி பிரெக்னன்சி வந்து கருப்பைக்குள்ள இருக்கணும், அது இல்லாமல் வெளியே எங்கே வேணாலும் வரலாம். அதாவது அப்டாமினல் ப்ரெக்னன்சி கூட வரலாம், டியூப்பில் வரலாம், ஓவரியில் வரலாம், சர்விக்ஸில் வரலாம். ஸோ எப்போ அந்த யூட்ரஸோட சர்ஃபஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்களேன், அப்போ தான் இது வந்து இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரலாம். ஆர் இந்த டியூப் தான் வந்து கனெக்ட் பண்ணி ஓவரியிலேருந்து அந்த முட்டையை வாங்கி யூட்ரஸ்லேருந்து இந்த ஸ்பெர்ம் வந்து டியூப்பில் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு அங்கே ஃபர்டிலைஸ் ஆகிறப்போ அங்கேருந்து ஒரு மொட்டிலிட்டி இருக்கும், இந்த டியூப் வந்து புஷ் பண்ணி விடும், அது யூட்ரஸ்லேருந்து டியூப்லேருந்து யூட்ரஸுக்கு புஷ் பண்ணி விடும். அந்த மொட்டிலிட்டி குறைஞ்சிடுச்சுன்னா, டியூபல் மொட்டிலிட்டி, அப்போ கூட எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரலாம்.
1: ஓகே, இதுக்கான சொல்யூஷன்
0: சொல்யூஷன் நமக்கு இருந்ததுன்னா, நம்ம வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணிட முடியுமா? ஸோ அது வந்து யூஸ்வலி ஆஃப்டர் இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வி ஃபைண்ட் இட் அவுட்.
1: ஓகே,
0: அண்ட் பட் வி கேன் ப்ரெடிக்ட். யாருக்கு வந்து இந்த மாதிரி காப்பர்டி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு காமன் இது.
1: ஓகே,
0: டியூபில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் சம்திங், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆர் டிபி டியூபில் வந்துச்சு, ஆர் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஹஸ் டேமேஜ் த டியூப் பிகாஸ் ஆஃப் and it has caused something like hydrosalpinx-னு சொல்லுங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து எங்கே டியூபல் பிளாக் இருக்கோ அவங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி.
1: ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறுவி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப அழகாக எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக நன்றி. ஸோ எஃப்எம்
0: நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக தமிழில் எதுவும் கிடையாது. இதுதான் இப்போ ஹைட்ரோசால்பிங்ஸ்னு சொல்றப்ப
1: அதுக்கு ஒரு தமிழ் வந்து அதுக்கு ஈக்குவலா அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: அவங்க இப்போ கேள்வியே கேக்குறது இங்கிலீஷ்ல தான், ஒபிசிட்டி.
1: ஆமா, அதனால நீங்க சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
0: ஐ ஹோப் சோ.
1: சோ உங்களுக்கு எங்களுடைய எஃப்எம் ரெயின்போ சார்பா எங்களுடைய நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள்.
0: Thank you for playing my favorite songs also.
1: கண்டிப்பா நிறைவு பாடலாம் உங்களோட ஃபேவரட் பாடலா ஒரு பாடல் இருக்கு. தளபதி திரைப்படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையமைப்பில் இதோ உங்களுக்கு கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: தேங்க்யூ.

0: நேரம் 4 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி

பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாடலோட நடுவுலேருந்து சில வரிகளை வாசிப்பேன். அந்த வரிகள்லேருந்து நீங்கள் எந்த பாடல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதான் இன்றைக்கான கேம். ஸோ நீங்கள் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினச்சிங்கன்னா 0449-298-6-0038 மற்றும் 0449-295-2-5-5-4 என்ற தொலைபேசி எண் மூலயமா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நான் முதல்ல ஒரு பாட்டு போட்டுலாம் நினச்சேன், இருந்தாலும் நேர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா, சரி ஒரு காலருக்கு அப்புறமும் அந்த பாடலை கேட்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: எங்க இருந்து?
1: எம் கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா விளையாட?
1: ஆ ரெடி ரெடி.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பழைய பாட்டு, ஒரு கமலஹாசன் இந்த மாதிரி பழைய பாட்டு போட்டீங்க நல்லா பிடிக்கும்.
0: சரி, நான் ஒரு பழைய பாட்டுல இருந்து ஒரு ஒரு நாலு லைன் சொல்வேன், அந்த பாட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கு நானே எனக்கு பாட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரி, நாளும் கிழமையும், நாளும் கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டா நீக்கு. நாளும் கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டா நீக்கு. இது ரொம்ப ஈஸி சாங். இத
1: நீங்க என்ன
0: பாட்டு நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லணும்.
1: அன்பு சட்ட பாட்டில.
0: கரெக்ட், அதேதான். சோ ரொம்ப ஈஸியான ஒரு கேம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கேம் தான். நம்மளோட நேயர் ரொம்ப அழகாக டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி, ரூப்குமார், ரத்துட், ஆண்ட்ரியா பாடின பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: 4:13 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமால இன்னைக்கு நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு திரைப்படத்துலுடைய பாடல்லேருந்து நடுவில் ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு வரி வந்து நான் வாசிப்பேன், ஆனால் நீங்கள் அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கான கேம். ஸோ நம்மளுடைய நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுங்கம்பாக்கம் டேங்க் பாண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மூணு தடவை வணக்கம் வைக்கிறீங்களே. சரி சொல்லுங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: நான் தயாரா இருக்கேன். பழைய பாட்டா போடுமா, எம்ஜிஆர் பாட்டா போடுங்க.
0: எம்ஜிஆர் பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: ஆமா, நான் எம்ஜிஆர் ரசிகா.
0: ஏன் உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்?
1: அந்த காலத்துல இருந்து நான் பார்த்து வரேன்.
0: ஏதாவது பிடிக்கும்ல, ஏதாவது ரீசன் இருக்கும்ல அவரை பிடிக்கிறதுக்கு?
1: அவர்கிட்ட கொள்கை, நல்ல கொள்கை.
0: என்ன கொள்கை? அவரோட கொள்கையில உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்ன?
1: படத்துல சிகரெட் பிடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, பெண்களை தகச்சா நினைப்பாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால மக்களை திருத்தத்துக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவாரு.
0: ஓகே சரி, நீங்க சொன்னதுனால நான் இப்போ உங்களுக்காக எம்ஜிஆர் வரிகளையே நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
1: பாட்டு போடணும். நீங்க பாடக்கூடாது.
0: நான் பாட மாட்டேன், எனக்கு பாட வராது. நீங்க சொன்னாலும் எனக்கு வராது. ஓகே. வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே.
1: இது எனக்கே புரியலையே.
0: வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. ஒரு பாட்டு நேருக்கு வழி விடுவோமா? நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, கும்பகோணம் வட்டம், பாபுராஜ் முகமது இக்பால்.
0: ஓகே, கேம் தெரியுமா உங்களுக்கு?
2: என்ன
0: நிகழ்ச்சியில வரவங்களா எம்ஜிஆர் ரசிகராவே இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க, நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.

0: ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்ல இருந்து கேட்கலாம்?
1: நலமா இருக்கீங்களா மேடம்? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேடம். மேடம், இளையராஜா பாட்டு அது மாதிரி கொஞ்சம் நல்ல பாட்டா போடுங்க மேடம்.
0: நல்ல பாட்டா நான் போடுறேன், ஆனா நீங்க என்ன பாட்டு கண்டுபிடிப்பீங்க? வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், இசைக்கென்ன இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம்
1: மங்களம்,
0: இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம்.
2: கண்டுபிடிச்சீங்களா
0: பாட்டு?
2: வருங்காலம் வசந்த காலம்
0: மங்களம் பாடணும்.
2: மடை தீரந்து சாவும் நதியலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்
0: இசைக்கலைஞன் என் ஆசைகள். சரி, நன்றி நன்றி, ரொம்ப அழகா
2: பண்ணீங்க.
0: ஆமா ஆமா, சிறப்பா சொன்னீங்க. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஸோ நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து விளையாடுவோம். நாணயம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி குரல், எஸ்பிபி மற்றும் சித்ரா குரலில், தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 4:23 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா. ஸோ இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாடல்லேருந்து அந்த பாடலை நடுவில் இருக்க ஏதாவது ஒரு வரியை நான் வாசிப்பேன். அது என்ன பாடல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அழகழகாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? ஓகே. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: தாய் தந்தை துணை, தஞ்சை மாவட்டம் புளியம்பூங்கல்ல இருந்து வால்குரம் தையக்கலைஞர் ராமன் பேசுறேம்மா.
0: ஓகே. இந்த விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
0: ஓகே. என்ன பாட்டு கேட்கலாம் உங்ககிட்ட?
1: நல்லா போடுறா, ஒரு நல்ல சஜ்ஜான ஒரு சூப்பரான எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு கேளுங்க.
0: எம்ஜிஆர் பாட்டு வரவங்க எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகராவே இருக்கீங்களே.
1: ஏன்னா எல்லாமே ஒரு படம் அப்படி தத்துவமா நடிச்சிட்டு போயிட்டாரு அவரு.
0: அதனால வாழ்க்கை வந்து அவ்வளவு பிடிச்சிருச்சு, அதே போல வாழணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்.
1: ஆமா ஆமா, எல்லாரும் அப்படியே வாழணும்.
0: ஓகே சரி, உங்களுக்காகவே ஒரு எம்ஜிஆர் பாட்டு. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம்.
1: புரியாத
0: பல பேருக்கு இது நாகரீகம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்த நேயருக்கு வழிவிடும். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு?
2: கண்டுபிடிச்சேன்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
2: மனிதன்
0: போன பாதையை மறந்து போகலாமா. ரொம்ப அருமையா பாடுறீங்க. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி மேடம்,
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: மாலை இனிய வணக்கம்மா.
0: மாலை இனிய வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
0: ஓகே. உங்களுக்கு எந்த மிட்ல கேட்கலாமா, பழைய பாடல்கள் கேட்கலாமா?
3: எம்ஜிஆர் பழைய பாட்டு.
0: எம்ஜிஆர் பாட்டே கேட்டா அப்ப மத்த பாட்டுல மத்த நடிகர் எல்லாம் கூச்சிக்க மாட்டாங்களா?
3: பிறந்ததுமா 57மா, டேட் ஆஃப் பர்த்.
0: சரி, பழைய பாட்டு கேக்குறேன், ஆனா எம்ஜிஆர் பாட்டு கேட்க மாட்டேன். ஓகேவா?
3: கொடுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம்.
0: சரி, உங்களுக்கு வேற என்ன நடிகர் பிடிக்கும் உங்களுக்கு?
3: சிவாஜி.
0: சிவாஜி, ஆனா நான் சிவாஜி பாட்டு.

0: கேட்க மாட்டேன்.
1: சரி.
0: சரி, உங்களுக்காகவே ஒரு ஒரு ஒரு நல்ல சாங், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சாங், சரியா? ஆ, அன்பு காதலன் வந்தான் காற்றோடு,
1: ஒரே மாதிரியா? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: அவள் நாணத்தை மறந்தாள் நேற்றோடு.
1: அவள் அள்ளி எடுத்தால் கையோடு, அவள் தில்லி எழுந்தால் பெரியோடு. அவளுக்கு என்ன முனம், அவளுக்கு என்ன சர்வசுந்தர படம்.
0: கரெக்ட், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க. நன்றி நன்றி.
1: ஸ்ரீதர் டைரக்டர் அது.
0: ஆமா ஆமா,
1: நாகேஷ் ஜெயந்தி நடிச்ச படம்.
0: ஆமா, முத்துராமலா
1: நடிகரா இருப்பாரு, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சர்வரா இருப்பாரு. முத்துராமலா நடிச்ச படம், சூப்பர் படமா அந்த படம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி,
1: வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ரமாதவி பேசுறேம்மா.

0: நடிகரா இருப்பாரு, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சர்வரா இருப்பாரு, உத்தராமலன் நடிச்ச படம், சூப்பர் படமா அந்த படம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
0: வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: நகர்லேருந்து ரமா ரவி பேசுறேம்மா.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் பழைய பாட்டே கொடுங்க.
1: இன்னும் வரவங்களா பழைய பாட்டே கேக்குறீங்க? கஷ்டப்படுத்துறதே இல்ல, எல்லாமே ஈஸியான சாங் தான். சரியா? ஓகே. தங்கத்தட்டு எனக்கு மட்டும்.
2: யாரோட படம்
1: இது? வந்து சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்களே.
2: கொஞ்சம் க்ளூ.
1: இது வந்து கமல், கமல்ஹாசன் படம்.
2: மீடியம்.
1: கொஞ்சம் ஒரு 80கள், 80கள்ல வந்த படம். சரி, அடுத்த நேருக்கு, அடுத்த நேருக்கு லைன் வழி விடுவோம். சரியா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: இனிய மாலை வணக்கம். மறைமலை நகர், தாமரைக்கண்டி.
1: ஓகே, எங்க கேம் தெரியுமா?
3: தெரியும் மேம். கொஞ்சம் பழைய பாடெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: பழைய பாட்டு தான். இப்ப கடைசியா ஒரு நேருக்கு வந்து ஒரு வரி கொடுத்தேன், தங்க தட்டு எனக்கு மட்டும் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்தேன். அது என்ன பாடல் கண்டுபிடிங்க?
3: தங்க தட்டு எனக்கு மட்டும். ஐயோ, இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சலாம்.
1: அதுக்கப்புறம் சொல்ல முடியாதே.
3: வணக்கம்
1: எஃப்எம் ரெயின்போ.
4: நீங்க ஆமா, நீங்க எனக்கு கேளுங்க. முன்னின காலம் இருக்குல்ல, எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து இடையில கேளுங்க.
1: ஏதாவது
4: படம் மாதிரி.
1: ஆனா எம்ஜிஆர் பாட்டு கேட்க மாட்டேன். பரவாயில்லையா?
4: பரவாயில்ல, நீ இதே மாதிரி கமெண்ட் கேட்டாலும் சரி.
1: ஓகே, உங்களுக்காக ஒரு லைன் நான் கேக்குறேன். என்ன லைன்? எந்த எந்த லைன தேடினாலும் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, கண்டுபிடிச்சிடுவீங்க போலயே. சரி, நான் கேக்குறேன் கேக்குறேன்.
4: ஈஸியா தான் கேக்குறீங்க எல்லாமே.
1: ஆமா, நீ கண்டுபிடிச்சாதான் எனக்கும் சந்தோஷம் இல்லையா?
4: ஆமா.
1: சரி, மிச்சமா மீதமா இந்த நாடகம்.
4: மிச்சமா மீதமா இந்த நாடகம். சரியா?
1: உங்களுக்கான வரி, மிச்சமா மீதமா இந்த நாடகம். இது ஓல்ட் சாங் தான். நன்றி வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: நன்றி.

0: நன்றி, தேங்க் யூ.
1: ஸோ நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளையாக கந்தசாமி திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடலை நம்ம கேட்டுட்டு வந்து மறுபடியும் நேயர்களோட பேசுவோம். ஸோ இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க பாடலை விக்ரம் மற்றும் ரீட்டா பாடியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைச்சிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடலை ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது. என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல, நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.

0: 4:49, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா. ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணலாமால என்ன விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு திரைப்பட பாடலேருந்து நடுவில் ஏதாவது ஒரு வரியை பற்றி இது மட்டும் நான் சொல்லுவேன். அது என்ன வரி அப்படின்றத, சாரி, அது என்ன பாடல்ன்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: பழைய பொற்கால திரிசை பாடல்களுக்கு புத்தம் புது பட்டை வைரம் தீட்டிக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு முத்தான சத்தான பொன்மாலை வணக்கங்கள்.
0: ரொம்ப அருமையா டீடைலா சொல்லிருக்கீங்க, நன்றிங்கய்யா.
1: சரி, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: என்னென்ன மேகம்?
1: பழைய பாட்டா புதுப்பாட்டா?
0: ஒரு 80களில் வந்த பாடலுங்கய்யா.
1: சரி, ஹீரோமா யாருன்னு மட்டும் சொல்லிருங்களேன்.
0: சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்களே?
1: இல்லை, நீங்க ஒரு வரி தானே சொல்லிருக்கீங்க.
0: அது ஒரு வரியில தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எல்லாமே பண்ணா அடுத்தடுத்த லைன் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே? ஏன்னா நான் குடுக்கறது எல்லாமே ரொம்ப பிரபலமான பாடலா இருக்கு இல்லையா?
1: என்னங்க,
0: நான் குடுக்கற லைன் எல்லாமே பிரபலமான பாடலா இருக்கு இல்லையா?
1: சரி, ஒன்ஸ் மோர் தட் லைன்ஸ்.
0: ஓகே, பென் நீலவானில் அதில் என்னென்ன மேகம்?
2: சாங்
0: இது. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இது வந்து இளையராஜா இசையில வந்து ரொம்ப ஒரு பிரபலமான பாடல்.
2: சொல்லுங்க சொல்லுங்க, முன்னே சொல்றேன், ஆனா
0: வேற எல்லாம் கொடுக்க முடியாது. கண்டுபிடிச்சா தான் நான் வேற கொடுப்பேன் நானு. நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
0: ஓகே சரவணன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சேன். ஒரு சிறப்பு என்னன்னா, ஏ ரஹ்மான் கூட இந்த இசையில பங்கு பெற்றிருக்காரு என்பது.

0: வாழ்த்துக்கள்.
1: ஆமா மேம், எனக்கு ஈஸியான கேள்வியா ஓரளவுக்கு புதுசா கொடுங்க மேம்.
0: புதுசா வேணுமா பழசா வேணுமா?
1: புதுசாவே கொடுங்க மேம்.
0: சரி, கண்டுபிடிப்பீங்களான்னு தெரியல, நான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து
1: ரொம்ப புதுசா மேம்? அப்படி இல்லல,
0: ரொம்ப புதுசு இல்ல, ஒரு 2010 அந்த மாதிரி வந்தா
1: ஓகே. அதெல்லாம் ஓகே, கரெக்ட்.
0: சரி, அந்த மாதிரி ஒரு பாட்டு, ஓகேவா? என்ன லைன் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க போல இருக்கே. சரி, உங்களுக்காக ஒரு ஒரு லைன் கண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஓகேவா? வேர் வரை நுழையும் வெயிலும் நான் நீ இலைத்திரை ஏன் இட்டாய்? வேர் வரை நுழையும் வெயிலும் நான் நீ இலைத்திரை ஏன் இட்டாய்?
1: ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா மேம்?
0: இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்.
1: ரஜினிகாந்த் சார் படமா?
0: ஆமா, ரொம்ப பாப்புலரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த படம்.
1: சந்திரமுகி திரைப்படமா?
0: இல்ல இல்ல இல்ல. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: மேம், ஒண்ணே ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கட்டா?
0: சொல்லுங்க.
1: எந்திரன் திரைப்படம்.
0: ஐயோ, பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பாட்டு சொல்லுங்க?
1: காதல் அணுக்கள்.
0: இல்ல இல்ல, பாட்டு மட்டும் வேற. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: சரி,
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: ஓகே, என்ன பாட்டுன்னு
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் இப்போ தான் போன் போடாம போட்டா ரேடியோ கேட்கல, இப்பதான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: சரி, என்னன்னா நான் ஒரு பாடல்ல இருந்து நடுவுல ஏதாவது ஒரு வரி சொல்லுவேன், ரேண்டமா சொல்லுவேன். அந்த வரி வந்து எந்த பாடலுடையதுன்றத நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: நுழையும்
0: வெயிலும் நான் நீ இலைத்திரை ஏன் இட்டாய்? ஆமா, நடுவுல இருந்து ஏதோ ஒரு வரி ரேண்டமா நான் சொல்லிருக்கேன், அதோட முதல் வரி நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து ரஜினிகாந்த் படம் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன்.
2: சரி,
0: புது படம் தான். புதுசுனா ரொம்ப புதுசுல, 2010 வந்த படம்.
2: பாபாவா?
0: இல்ல இல்ல இல்ல. சோ அடுத்த நேருக்கு வழி விடுவோம், சரிங்களா?
2: சரி, ஓகே.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: சரி, கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்களேன்.
3: கம்மி பண்ணிட்டேன்.
0: ஓகே, என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நீங்க எந்திரன் சொன்ன உடனே அது கிளிமாஞ்சாரம் பாட்டு.
0: அப்படியே ஒரு ரெண்டு லைன் பாடுங்க பாப்போம்.
3: எனக்கு இது வரி தெரியாது, கிளிமாஞ்சாரோ.
0: சரி சரி, நன்றி. உங்களுக்காகவே இப்ப அந்த கிளிமாஞ்சார பாட்டை நம்ம கேக்குறோம், சரியா?
3: கேக்கலாம்.
0: நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அருமையாக நம்ம பாடல்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் இப்போ கடைசியாக கண்டுபிடிச்ச எந்திரன் திரைப்படத்துலேருந்து கிளிமாஞ்சாரோ பாடத்தை நம்ம கேட்கப்படும். இந்த பாடலை ஜாவித் அலி சின்மையை பாடியிருக்காங்க, பா விஜய் வரிகள் எழுதியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். கோவில்களில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். நம்ம அரங்கத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, பட்டய கணக்காளர் பி எஸ் பிரபாகர் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக், அதை பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா.
0: நம்மளுடைய பாரத பிரதமர் சமீபத்துல ஒரு வேண்டுகோள் விடுத்தார் மக்கள் கிட்ட. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அது நம்ம பொதுமக்கள் கிட்டயும் நம்ம பொருளாதாரத்திலையும் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது?
1: நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. பிரதம மந்திரி வந்து அவருடைய கோரிக்கைகளை விடுக்கும் போது ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் மாதிரி நம்மளுடைய மக்களுக்கு அவர் சொன்ன செய்திகள் என்னென்னா, நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, முதல்ல ஆற்றல் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அதை எனர்ஜி செக்யூரிட்டியை நம்ம சேஃப்கார்டு பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து சர்வதேச லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு, மேற்காசிய நாடுகளில் இருக்கிற சண்டையிலையும். அதனால் வந்து ஹோர்முஸ் அந்த முகத்வாரத்தை வந்து அவங்க அடைச்சி வச்சிருக்கிறதாலையும், அது வழியாக கப்பல்கள் போக முடியாததாலையும், நம்மளுக்கு முக்கியமான வர வேண்டிய எல்என்ஜி, எல்பிஜி, பெட்ரோல் எல்லாமே அது வழியாக தான் வரணுன்ற ஒரு காரணம் இருக்கிறதாலையும் அது மிகப்பெரிய அளவில் அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எரிபொருள், கச்சா எண்ணெய் வரலைன்னா நம்மளால் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிற ரிசர்வ் வச்சுட்டு சமாளிக்க முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற வரைக்கும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலையை நம்ம வந்திருக்கு, நம்ம உலகத்துக்கே வந்திருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு அச்ச உணர்வு தோன்றிருக்கு. அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்போ இன்னும் இம்மீடியட்டாக வந்து அந்த ப்ராப்ளம் வரலை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நடுவில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸோடைய பற்றாக்குறை இருக்குன்னு நினச்சிட்டு ஜனங்கள்லாம் உடனே அது ஓடி போய் அதுக்கு ஒரு பெரிய கலாட்டா பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்குன்றதால தான் அந்த ஒரு முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக செய்யணுன்ற ஒரு காரணத்தால் தான் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சார். இது ஒரு முக்கியமான நோக்கம். ரெண்டாவது முக்கியமான நோக்கம் என்ன சொல்லுனா, அந்நியச் செலாவணி இருப்பு பாதுகாப்பு, தட் இஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாகிட்டே வரும். நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அந்நிய செலாவணி எல்லா கண்ட்ரியும் எல்லா விதத்திலையும் எண்டோடுன்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரியில் கனிம வளங்கள் நிறைய இருக்குது, மத்திய கிழக்கு ஆசியர்கள் நாடுகளில் வந்து பெட்ரோல் அண்ட் ஆயில்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, மேற்கத்திய நாடுகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம சில விஷயங்களை வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நம்மளோட முக்கியமான இம்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இறக்குமதின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய், பிறகு கோல்டு, பிறகு மோட்டார் உதிரி பாகங்கள், அப்புறமா செமிகண்டக்டர்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழி காமிக்கணும்னு தான் இந்த செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் மேக் இன் இண்டியாவில் பண்ணணும்னாரு, கார்ஸ்லாம் இங்கேயே பண்ணணும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்களை மேக் இன் இண்டியான்ற ஒரு ப்ரோக்ராம் வழியாக இங்கேயே பண்ணணும்னு சொல்கிறதால, இதனால் நம்மளால் நம்மளோட அந்நிய செலாவணி வந்து வெளிநடப்பு செய்கிறது கொஞ்சம் குறையும். ஸோ நமக்கு வந்து அந்நிய செலாவணி குறைஞ்சதுன்னா நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு குறையும், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் குறைஞ்சதுன்னா டாலர் பேரிட்டி பெட்டராகும். இதெல்லாம் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையோடு செய்ய வேண்டிய காரியங்கள், இன்றைக்கி உடனே நடந்துடாது. அதனால் இந்த மூணு நோக்கங்கள் தான் ஒரு முக்கியமான நோக்கங்கள். ஒன்று வந்து எனர்ஜி செக்யூரிட்டி, இன்னொன்று ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அப்புறமா நேஷனல் எக்கனாமிக் டிசிப்ளின். மக்களுக்கு அவர் ஏன் ஒரு கோரிக்கையாக விடுத்தார், ஏன் ஒரு சட்டமாக இயற்றலை? கோரிக்கையாக விடுத்தார்னா நம்ம மக்கள் மேலே இருக்கிற அபாரமான நம்பிக்கை. உன்னை வந்து வாலண்டரியாக நீங்கள் வந்து எல்பிஜி கேஸுக்காக கொடுக்குற மானியத்தை நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எவ்வளோ பேர் விட்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் பிரதம மந்திரி என்ன சொன்னார்னா, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நேஷனல் எக்கனாமிக் டிசிப்ளின் கொண்டு வரணும்னு ஒரு கோரிக்கையாக விடுத்தார். இதை
0: நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் வந்து சட்டமாவே ஏற்றிருக்க முடியும், ஆனாலும் அது ஒரு வேண்டுகோளா மக்களுக்கு வைக்கும் போது நம்மளும் கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும், நம்மளான விஷயங்கள் என்னெல்லாம் இதுக்காக பண்ண முடியுங்கிறது நம்மளும் யோசிக்கணும். நீங்க பேசின ஒரு விஷயம் சொன்னீங்க சார், ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அந்நிய செலாவணி. இப்ப இந்த அந்நிய செலாவணி பத்தி நிறைய பேருக்கு சரியான விளக்கம் தெரியாது, எங்களுக்காக அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: அந்நிய செலாவணி, நான் இதுதான் நான் சொன்னேன், நம்ம வேரியஸ் கண்ட்ரீஸ்ல வேரியஸ் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம கனிம வளங்கள் நம்ம நிறைய இருக்கிறது, வெளிநாட்டிலேருந்து நம்ம இன்னும் நாட்டுக்கு வந்தாங்கன்னா, டூரிசம் வந்தாங்கன்னா, அவங்களால நம்ம நாட்டுக்கு செலவழிக்கிறதால நம்மளுக்கு அந்நிய செலாவணி வரவு ஏற்படும். அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர்லேருந்து பின்னலாடைகள் ஏற்போர்ட் பண்ணுறவங்க ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு விஷயங்கள் எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணால் ஃபாரின் பணம் நம்மளுக்கு வரும், நம்ம இம்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணால் ஃபாரின் பணம் நம்மகிட்ட போகும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இந்தியாவில் நிறைய விஷயங்களை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், கம்மியான விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரேஷியோ பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அந்நிய செலாவணி இருப்பு, அந்நிய செலாவணி இருப்பு வச்சுக்கிட்டு தான் நம்ம டாலர் ரேட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ அதனால தான் தங்கத்தை பற்றி சொன்னார் பிரைம் மினிஸ்டர், ஏன் தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷம் வாங்காதீங்கன்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு தான் சொன்னார் அவர், தங்கம் வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லலை அவர். ஏன்னா தங்கம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட டோட்டல் இம்போர்ட்ஸில் 11% கிட்டத்தட்ட நம்ம தங்கமே வாங்குகிறோம். அந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 175 பில்லியன் டாலர் இது வந்து கச்சா எண்ணெயோடைய இம்போர்ட்ஸ், அதில் கிட்டத்தட்ட பாதி 80 பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம கோல்டு இங்கே வாங்குகிறோம். நிறைய பேர்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கேட்பாங்க, நான் கோல்டு வாங்கினா உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்பாங்க கவர்மெண்ட் கிட்ட. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க கோல்டு வந்து நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. தங்க சுரங்கம் பெரிய அளவில் இந்தியாவில் கிடையாது. தங்கம் வாங்குறதுனா ஃபாரின்ல தான் வாங்கியானோ இம்போர்ட் தான் பண்ணியானோ. ஸோ ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்குறச்சையும் இங்கேருந்து நம்மளுடைய ஃபனி செலவணி செலவழிக்க தான் செலவழிக்கணும். ஸோ அந்நிய செலவணி செலவழிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஜாஸ்தியாக தான் ஆகும். இதுதான் மெயின் ரீசன் கோல்டு வாங்காதீங்கிறது. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 35,000 டன் டொமஸ்டிக் கோல்டே இருக்கு இந்தியாவில் மட்டும். அது வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க 35,000 டன் வருதுன்னா. இது வந்து 5 trillion US dollar கணக்கு மதிப்பு பாத்தீங்களா. இதுல ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒரு ஒரு வருஷமும் இது ஆட் ஆயிட்டே இருக்கு. இந்த இன்கிரிமெண்டல் அடிஷன் குறைச்சாலே நமக்கு வந்து நிறைய அந்நிய செலவணி மிஞ்சும். இதை மிச்சம் பிடிக்கணும்ன்ற ஒரு காரணம். இப்போ நம்ம வந்து கச்சா எண்ணெயை நிறுத்த முடியாது, அது ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒரு தேவை நம்மளுக்கு. ஆனா கோல்டு அப்படி இல்லை, இட்ஸ் நான் ப்ரொடக்டிவ் அசெட், நான் எக்கனாமிக் அசெட். எல்லாரும் இப்ப கோல்டு வாங்கி லாக்கர்ல தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. யாருக்கும் வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் பயமா இருக்கு, வெளியில போட்டு போறதுக்கும் பயமா இருக்கு. விதவிதமான கோல்டு வாங்குறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு நேரம் கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு அதை பூட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஒரு விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாத ஒரு அசெட்டா மாறிட்டு இருக்கு கோல்டு. அந்த கோல்டு தான் நீ வாங்க வேண்டாம் சொன்னதால அது வந்து ஒரு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஒரு சேவிங்ஸ் நம்மளுக்கு உந்துதலா இருக்கும். என்ன சேவிங்ஸ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங்ஸ்.
1: ஸோ நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கிற நம்ம வந்து நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தை பத்தியும் யோசிக்கணும். நம்ம கிட்ட கையிருப்பு இருந்தாதான் நமக்கு தேவையான நீங்க சொன்ன மாதிரி அந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய எரிபொருள் தேவைங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா தங்கம்ங்கிறது நம்ம ஆபரண பயன்பாட்டுக்கு தான் அதிகமா யூஸ் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி ஆபரணத்துக்காக வாங்கி அதை லாக்கர்ல நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க, அதை போட்டுக்கிறதும் கிடையாது. அதை நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு கொண்டு வந்திருந்தோம்னா ஓகே அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இது வெறுமனே ஆடம்பரத்துக்காகவும் ஆபரண யூஸ்க்காகவும் பண்ணும்போது தங்கத்தினுடைய இம்போர்ட்டை குறைச்சாதான் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகப்படுத்த முடியும்னா நம்மளால முயற்சியை கண்டிப்பா நம்மளும் எடுக்கணும்.
0: அது மட்டும் இல்லாமா சங்கம்ன்றது உங்களுக்கு ஒரு ஃபால் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு விஷயம். அதனால நிறைய பேர் நாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்கி அது லாக்கர்ல வைக்கிறாங்க. தங்க பாராவோ தங்க காயினாவோ வாங்குறாங்க. இந்த தங்க பாரும் தங்க காயினும் வாங்கி வச்சிருக்க இதுல வந்து என்னன்னா, நான் அரசாங்கத்துக்கு கூட ஒரு ஆலோசனை சொல்லுவேன். மோஸ்ட்லி இந்த தங்க பாராவும் பிஸ்கெட்டாவும் தங்க காயின்ஸாவும் வாங்கி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி தான் அவங்களோட கருப்பு பணத்தை இப்படி மாத்தி கூட வச்சிருக்காங்க. இது ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதையெல்லாம் திருப்பி வரவழைக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்க பேர்ல எந்த பீனல் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து, ஆனா அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் ஒன்று லெவி பண்ணி அந்த தங்கத்தெல்லாம் திரும்பி வாங்கி அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணாலே தங்க இம்போர்ட்ஸ் குறையும். ஆனா இதுல என்னன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் அவனோட வரிய. ஆனா எப்படியுமே வரி வராத ஒரு சமாச்சாரத்துக்கு கொஞ்சமாவது வரி வந்தா பெட்டர்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு திங்கிங் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா கூட நல்லா இருக்கும். இது வந்து எக்கனாமிஸ்ட் திரு குருமூர்த்தி அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முயற்சியா முன்னெடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான்.
1: ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
3: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
2: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
3: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம்.
1: இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
2: அப்போதான்
3: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எரிபொருள் பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாது. நம்மளுடைய வாகனத்துக்காக பயன்படுத்துறோம், போக்குவரத்துக்காக பயன்படுத்துறோம், அதே மாதிரி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக தொழில்துறை நிறுவனங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த எரிபொருள் மக்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அந்த சிக்கனம் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
0: எரிபொருள் சிக்கனம் ரொம்ப அவசியம். நான் தான் சொன்ன மாதிரி 22% ஆஃப் தி டோட்டல் இம்போர்ட்ஸ் வந்து கச்சா எண்ணெய். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எல்பிஜி எல்லாமே இது வழியாக வருது. எல்பிஜின்றது சமையலுக்கு ஆதாரமான ஒரு விஷயம், அதை வந்து ஒன்றும் பெருசா உடைக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் வந்து இப்ப தாங்களே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வுக்கு அந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்ப கூட எல்பிஜி கேஸ் முக்கியமான ஒரு ஆதாரமான எரிபொருள்

0: வீட்டில் மிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல், இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் இல்லாமல் ஓடவே ஓடாது. ஆனால் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அதுக்கு குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவரே சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு கான்செப்டை முன்னெடுத்தார் அவர். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம கோவிடுடைய தொற்று காலத்தில் வந்து பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஃபாரின் மீட்டிங்ஸ்லாம் கூட வந்து இங்கே வச்சுக்க முடியும். அதனால் அவர் சொன்னார் இந்த டிராவல்ஸை குறைங்க, கார்பூலிங் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் நீங்கள் மொத்தமாக சேர்ந்து கச்சா எண்ணெயோடைய உற்பத்தி வந்து நிறைய கிடையாது, நாங்கள் இம்போர்ட் தான் பண்ணுறோம், அதனால் கம்மியாக்குங்க மட்டும் சொல்லாமல் அதற்கு சில வழிமுறைகளையும் அவர் சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் அவர் இந்த வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார், நிறைய பண்ணலாம் அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து கார்பரேட்ஸுடைய உதவி தேவை, ஒத்துழைப்பு தேவை, கார்பரேட்ஸுடைய டிராவலை குறைங்கன்னாரு. எங்கெங்கெல்லாம் வந்து டிராவல் குறைக்க முடியும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கச்சா எண்ணெய் சேவ் பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மக்களுடைய ஒத்துழைப்பும் கார்பரேட் கம்பெனிகளோட ஒத்துழைப்பும் ரொம்ப தேவை. நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன் இங்கே. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமா இதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கோல்டு கம்பெனியோட ஷேர்லாம் உடனே விலை குறைஞ்சிது. அதே மாதிரி டிராவல்ஸில் பார்த்தீங்களா இண்டிகோட ஷேர் ப்ரைஸ் வர குறைஞ்சிது. கொஸ்டின் பண்ணுறவங்க கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பின்பற்றவங்களும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாலே நம்மளுடைய மெஜாரிட்டியான ஃபியூவல் கன்சம்ஷனை குறைக்க முடியும் தானே சார்? ஏன்னா ஒரே ஒரு நபர் பயன்படுத்துறதுக்காக ஒரு பெரிய காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சாலைகள் நிறைய டைம் அதை பார்த்துருப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி கார் பூலிங் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பொது போக்குவரத்தை நிறைய பயன்படுத்தலாம், இ வெஹிக்கல்ஸ் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய எரிபொருள் தேவை குறைய குறைய நம்முடைய அந்நிய செலாவணிப்பும் குறையும்னு சொல்ல வரீங்க இல்லையா?
0: கண்டிப்பா. இந்த பொது போக்குவரத்து வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனாலதான் எல்லா மேஜர் சிட்டிஸ்லயும் மெட்ரோவை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மெட்ரோ வந்து கடந்த 10 வருடங்கள்ல நிறைய சிட்டிஸ்ல வந்து மெட்ரோ வந்து பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாம்பேக்கு போனீங்கனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி, மெட்ரோ இருக்கு. இதை தவிர இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் பயன்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. அதனுடைய பயன்பாடுகள் வந்து இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சேவிங் இங்கே கச்சா எண்ணெயோடைய பயன்பாட்டை குறைச்சி அதனுடைய டிபெண்ட் அது மேல் நம்ம சார்ந்து இருக்கிற ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சி அதனால வந்து நம்மளால் குறைக்க முடியுமான்னு பார்க்க. சிறு துள்ளி பெருவெள்ளம் மாதிரி தான் இது போகிறது. நான் மட்டும் காரில் போகிறதால வந்து பெட்ரோல் ஜாஸ்தியாகிட போகிறதா அப்படின்னு நினைக்காம எல்லாரும் வந்து எடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதனுடைய சார்பு குறையதான் குறையும். அதனால நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும் நிறைய.
1: இதுல ரெண்டு லாபம் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு நம்மளுடைய எரிபொருள் தேவையை குறைச்சிக்கலாம், இன்னொன்னு நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாசையும் கட்டுப்படுத்த முடியும்.
0: கண்டிப்பா, பெரிய விஷயம் அது. இப்போ இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் சிச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்டல் சேஃப்டி ஆல்சோ இதுல உடனே போகுது. இதெல்லாம் வந்து கொலாட்ரல் பெனிஃபிட்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ வீட்லயே வந்து வேலை செய்யற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்யறா கூட ஒரு பெரிய ஆபீஸோட இடம் தேவையில்லை. அந்த கார்பரேட்ஸுக்கு வாடகை குறையும், அவங்களுக்கு அதனால லாபம் அதிகரிக்கும். இந்த லாபம் அதிகரிக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிவிடன் கொடுக்க முடியும் அந்த கம்பெனிஸ்லாம். அந்த டிவிடன் கொடுக்கறதால வந்து ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் ஏறும். தேசிய அளவில் பொருளாதாரமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழி இருக்கு.
1: இப்போ பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் இந்த வேண்டுகோளை எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல வரித்துறை அப்புறம் கணக்காய்வு துறைக்கெல்லாம் இதுல என்ன மாதிரியான மாற்றங்களை அது உருவாக்கும்?
0: பேசிக்கலி இதெல்லாம் வந்து சிவிக் டியூட்டின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு ஒரு சிவிக் டியூட்டி, அந்த இது ஒரு கடமையா நினைச்சு மக்கள் எடுத்துக்கணும். வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் பிரைம் மினிஸ்டரும் எதிர்பார்க்கிறார். நாம்பளே வந்து அதற்கு முன் உதாரணமா இருந்து செய்யணும்ன்ற அளவுக்கு பண்ணணும் தான் எதிர்பார்க்கிறார் பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி மக்கள் வந்து இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பிரைம் மினிஸ்டருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதுல இந்த கோல்டு பர்ச்சேஸ் அரிஜ் பண்ணிருக்காரு. கோல்டு பர்ச்சேஸ் வாங்கக்கூடாது சொல்லி ஒரு வருஷத்துக்கு டைம் கேட்டிருக்காரு அவரு. இதனால வந்து நிறைய கோல்டு கம்பெனிஸ் கோல்டு மேனுபேக்சரர்ஸ் எல்லாம் போய் கூட அவர்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு நான் ப்ரொடக்டிவா செட்ட முடியும். இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து மோடி தான் முதல் முறையாக சொன்னார்ன்றது கிடையாது. பழைய பிரைம் மினிஸ்டர்களா இருக்கட்டும், அரசாங்கங்களாகட்டும் சில விஷயங்கள் மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க. எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் டைமிங் வந்ததோ, நான் இப்ப கூட நான் சொல்லேன், இட் இஸ் நாட் அ டிஸ்ட்ரெஸ் டைம் பட் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் டைம். இந்த டயத்துல வந்து ஜனங்க வந்து வாலண்டரியா சில விஷயங்களை பார்த்துக்க தான் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அப்போ வந்து போர்க்காலம் இருந்தது. அப்போ அவர் சொன்னார் ஸ்கிப்ப மீல்னாரு, நம்மளுக்கு வந்து அரிசி தட்டுப்பாடு கிடைச்சிருந்தது. அப்போ உணவு தட்டுப்பாடு இருக்கிற ஒரு காலத்துல வந்து ஒரு நாள் வாரத்துக்கு மண்டே ஈவினிங் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் சாப்பாடு ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி 1976 பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்தாங்க, அவங்க எமர்ஜென்சி டைம், அவங்க தான் இந்த 20-point எக்கனாமிக் ப்ரோக்ராம்னு போட்டு ரோடு ரோடாக போட்டாங்க. 20 அம்ச திட்டம், பொருளாதார திட்டம் சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் பொருளாதார சிக்கனங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணி கொடுத்தாங்க. மக்களும் அதை பின்பற்றினாங்க. அது மட்டும் இல்லை, மக்களுடைய இதுக்காக வந்து பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக 1971 இண்டோ பாக் வாரில் வந்து ரெஃப்யூஜி ஸ்டாம்ப்னு ஒன்று கொடுத்தாங்க. நிறைய இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் இருந்து பங்களாதேஷ்லேருந்து. ஸோ

0: அந்த ரெஃப்யூஜிஸை காப்பாற்றணும் அந்த பொறுப்பு நம்ம பேர்ல இருந்ததுனால அதுக்காக எக்ஸ்ட்ரா வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வேணும்ன்றதுக்காக ரெஃப்யூஜி ஸ்டாம்ப்னு சொல்லி எங்க நீங்க வந்து போஸ்ட் போட்டாலும் சரி 10 பைசா கார்டு போட்டால் கூட ஒரு 5 பைசா எக்ஸ்ட்ரா ஸ்டாம்ப் ஒட்டணும். அந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து பணத்தை திரட்டி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு முன்னுதாரணம் நிறைய இருந்திருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் யாரையும் துன்புறுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் வைக்கல. அவர் வச்சது ரொம்ப நியாயமான ரெக்வஸ்ட்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் நெருக்கடி காலங்கள் வருதோ அதை நம்ம நாடு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணுன்றதுக்காக அப்போ இருக்கிற தலைவர்கள் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு தான்
0: இருக்கு. மக்களுக்கு பொறுப்புணர்வும் இருந்துட்டு தான் இருக்கு, அதை காமிச்சிட்டு தான் இருக்கோம் நம்ம மக்கள்.
1: ஸோ இந்த அறிவிப்பால் நமக்கு நீண்ட கால விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அது எப்படி உதவும்னு நினைக்கிறீங்க?
0: இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரிலையன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னிறைவு அப்படின்னு இவர் எப்பவுமே சொல்லிருக்காரு பிரைம் மினிஸ்டர், தன்னிறைவு வேணும்னு, எல்லாத்துலேயும் தன்னிறைவு வேணும்னு. ஆனால் சில விஷயங்களை தன்னிறைவு அடைய முடியும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால ஆயில் தன்னிறைவெல்லாம் அடையவே முடியாது. அதுக்கு வந்து பேசிக்கலாக எது வேணும், கை வழங்குறது. அதனால என்ன பண்ணும், அந்த தன்னிறைவு பண்ணுறதுக்காக இறக்குமதியை நம்ம குறைக்க ட்ரை பண்ணும். இறக்குமதியை குறைக்க ட்ரை பண்ணால் அதனோட இறக்குமதியோட சார்பை நம்ம வந்து குறைக்கணும். அந்த சார்பை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் இப்போ நம்ம சொன்னது அத்தனையுமே அதுகிட்ட வரதுதான். நீங்க சொன்ன மாதிரி இதோட நீண்ட கால முக்கியமான பயன் தான் அந்த குறைந்த கார்பன் வெளியீடு, கார்பன் எமிஷன் கம்மியாகும், சுற்றுச்சூழல் வந்து கொஞ்சம் பெட்டராகும், ஏர் குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பெரிய விஷயமா பேசப்படுகிறது. இப்பெல்லாம் டெல்லியில தான் ரொம்ப மோசமா இருக்கு ஏர் குவாலிட்டி சொன்னாங்க. அந்த ஏர் குவாலிட்டி பெட்டர் ஆகிடும், பெட்ரோல் வெஹிக்கிளை விட இவி வெஹிக்கிள் ஏர் குவாலிட்டியை வந்து பெட்டர் ஆகும். இதெல்லாம் வந்து நீண்ட கால நன்மைகள் தான். அதே மாதிரி இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறது. ஸோ நீங்க வந்து எனர்ஜி செக்யூரிட்டியை சேஃப்கார்டு பண்றதுக்கு மக்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினாங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள் தான் அதெல்லாம்.
1: ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: Is your heart speaking to her? Can you feel the love?

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov

0: இப்போ சாதாரண பொதுமக்களுடைய வாழ்க்கையில இந்த அறிவிப்பால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: இப்போ ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த சம்மர்ல கூட ஃபாரின் போய் டூருக்கு போன நினைக்கிறவங்கன்னா இப்போ உள்நாட்டு டூரிஸ்ட் மாறிட்டாங்க. அந்த இந்த சம்மர்லேயே நான் நிறைய பார்த்தேன். அது என்ன பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஃபாரின் நிறைய பண்ணுவாருங்க, அதனால வந்து ஃபாரின் டிராவல்ஸ்லாம் குறையுது. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுடைய நெசசிட்டியும் குறைஞ்சது அதனால. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வீட்டிலே இந்த வேலை செய்கிறவங்க இப்போ நிறைய கம்பெனிஸ்லேயே அந்த குறைஞ்சிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் குறைஞ்சிட்டாங்க, அதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நேரடியான மாற்றங்கள். இது தவிர மறைமுக மாற்றங்களும் நிறைய இருக்கு. இந்த கோரிக்கை வந்து கன்சியூமர் பிஹேவியரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. நுகர்வு பழக்கங்கள்னு சொல்லுவாங்க தமிழில், நுகர்வு பழக்கங்கள் கூட இது வந்து ஒரு பேசிக்லி ஒரு நேஷனல் டயலாக் ஒன்று அதனால கிரியேட் ஆச்சு. நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. திட்டி பேசினால் கூட பரவாயில்ல, இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசுறாங்க, இல்லை அப்படி சொல்லிட்டாராமே மோடி ஏன் பண்ணக்கூடாதுன்றாங்க, அது பண்ணணுன்றதுக்காக நாலு பேர் பேசுறாங்க. ஒரு சலூனில் போய் இருந்தால் கூட இதை பற்றி தான் பேசுறாங்க. இப்போ அந்த மாதிரி மறைமுகமாக வந்து மறைமுக அட்வான்டேஜஸ் நான் நினைக்கிறேன்.
0: யாருமே பேசாத ஒரு விஷயத்தை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க,
1: நிறைய பேர் பேசுறாங்க. அதனால வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியுது. எதிர்க்க நான் பேசுறேன்னால கூட, ஏன்னா இது எனக்கு எதிர்க்க பேசின ஒருத்தருடைய எண்ணங்கள் என் மனசுல போறதால இங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து அது நல்லதுன்னு படுது.
0: இப்ப பொருளாதார ரீதியா மக்களுக்கு இது வந்து நன்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு நன்மைதான் இது. தங்கம் வாங்காததால யாரும் ஒண்ணு பசிப்பட்டினில இழந்துட போறது இல்ல, வாழ்க்கை தரத்தை ஒன்னும் இழந்துட போறது இல்ல. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் போகாம உள்நாட்டு பயணம் எவ்வளவோ நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும் நிறைய பேருக்கு தோணி இருக்கு. அதே மாதிரி பண்றதால அவங்களுக்கே செலவு குறையுது, குடும்ப பட்ஜெட் சேவ் ஆகுது. இந்த குடும்ப பட்ஜெட் சேவ் ஆச்சுன்னா அவங்களுடைய இந்த கார் போலிங் எஃபெக்ட், பொது போக்குவரத்துல சார்பு, இதெல்லாம் வந்து நீங்க ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நன்மைகள் தான். இதனுடைய சவால்கள்னு பார்த்தா சில சமயம் வந்து சர்வதேச விமான சேவைகளுக்காக கொஞ்சம் அடிபடலாம், அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் அடிபடும், கொஞ்சம் அவங்களோட ஷேர் வேல்யூ அடிபடும், அவங்களோட லாபம் ஈட்டும் திறன் கொஞ்சம் அடிபடும், வருவாய் அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வரும், அதனால வந்து நிறைய கடைகள் மூடப்படலாம், அதனால சில பேர்கள் வேலை இழக்க நேரிடலாம். குட்டி குட்டி சவால்கள்லாம் இருக்கு தான் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ், இந்த ஸ்மால் சாக்ரிஃபைஸஸ் சில பேர் பண்ணாதான் நாடு மொத்தமாக சுபிட்சமாக இருக்கும்.
0: நம்முடைய ஆடம்பர தேவை அப்படிங்கறத விட நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற விதமா தான் இந்த சவால் அமையும் நம்புறோம் சார். அடுத்து வெளிநாட்டு நாணய கையிருப்பு

0: பாதுகாக்கிறதுக்கு மக்கள் தங்களாலான பங்களிப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் அது முக்கியம்னு நினைக்கிறீங்க?
1: மக்களுடைய கோஆபரேஷன் இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு பெரிய சாதனையும் சாதிக்கவே முடியாது. நம்மளோட இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த ஏஷியா, யூரோப் அண்டு யூஎஸை விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அப்புறமா ரெண்டாவது பெரிய தங்க கன்சம்ஷன் இந்தியாவில் தான் இருக்குது. 2025 கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வெளிநாடு சென்னாங்க. அதில் 3 கோடி பேரில் வந்து கிட்டத்தட்ட 1.4 crores ஒன்லி டூரிஸ்டுக்காக போயிருக்காங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிங்கனாலே நிறைய விஷயங்களை குறையும், செலவுகள் குறையும், நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய டிபெண்டன்ஸ் குறையும். அதே மாதிரி இதனால் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி பெட்டர் ஆகும், கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி, அண்ட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டையும் குறைக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய பேசிக் அட்வான்டேஜஸ்.
0: முக்கியமாக உள்நாட்டு சுற்றுலா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. உள்நாட்டு சுற்றுலாவை அதிகமாகும் போது நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும், ஒன்று நமக்கான உள்நாட்டு பொருளாதாரம் நிறையவே அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு தானே?
1: கண்டிப்பா. இங்கே இருக்கவங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற கடைக்காரன் எல்லாம் வியாபாரம் ஜாஸ்தியாகும். ஸோ எல்லாருக்கும் நீங்க பாருங்க, அயோத்தியா ராம ஜென்ம பூமிக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து வணிகம் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்க்கலாம். உள்நாட்டு டூரிசம் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக அங்கே இருக்கிற சிறு வணிகர்கள் குறு வணிகர்களுடைய வியாபாரங்கள்லாம் பெருகி அவங்களுடைய வாழ்க்கை தரமும் ரொம்ப அழகாக உயர்ந்திருக்கு.
0: ஸோ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஒரு டூர் போகிறோம், அது இன்னொருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதுன்னா கண்டிப்பாக நம்ம உள்நாட்டு சுற்றுலா போக தானே வேணும்.
1: இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இது.
0: நிச்சயமா. ஸோ கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் இந்த தாக்கம் வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எந்த மாதிரியான தாக்கம் விளைவிக்குதுன்னு நினைக்கிறீங்க?
1: நீங்கள் நகர்ப்புற மக்கள்னா ஒரு உடனே இதனுடைய தாக்கங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கார் போலிங்லாம் இம்பீடியட்டாக பாசிபிள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் பாசிபிள், இதெல்லாம் நகர்ப்புற மக்களுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுகள் டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க, தவிர்க்கக்கூடிய அல்லது போஸ்ட்போன் பண்ணக்கூடிய வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பாங்க. போர் வந்து என்றைக்கு முடியும்னே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறச்சே சாயங்காலம் வேற ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, எந்த ஒரு இடத்துல குண்டு போடுறாங்க, திருப்பி இது வந்து ஒரு இதுவாகவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு இருந்து ஒரு நாளைக்கு இறங்குது, ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து நகர்ப்புறத்தில் தான் அஃபெக்ட் ஆகுது. இது வந்து கிராமப்புற மக்கள்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இந்த ஃபெர்டிலைசரை பற்றி நிறைய பேசியிருக்காரு, எப்பவுமே பேசுவார். உர பயன்பாட்டை வந்து பாதியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கார் அவர். இதனால் வந்து அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸ் குறையும். அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸ் குறைஞ்சால் டு தட் எக்ஸ்டென்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபாரெக்ஸ் வந்து பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ கிராமப்புற மக்களுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த எல்பிஜியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இடத்துல கேஸ் குறைஞ்சாச்சு. இப்போ அவங்களாம் எல்பிஜிக்கு பழகிட்டாங்க. நகர்ப்புறமாக இருந்தாங்கன்னா கிராமப்புறமாக இருந்தாங்கன்னா எல்பிஜி எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாரும் எல்பிஜி வந்து இம்போர்ட் தான் பண்ணியானோ அது ஹோர்முஸ் வழியாக தான் வந்தாங்க. 100% அவர் எல்பிஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் கமிங் த்ரூ ஹோர்முஸ். அதனால வந்து நகர்ப்புற மக்களுக்கும் அது ஒரு சவாலாகத்தான் நம்மையும் அது குறைக்கிறது. அவங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து சொல்லி இதை நம்ம வந்து இது பண்ணணும். இதில் நிறைய இருக்குது, இதெல்லாமும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க நம்ம கண்ணில். எதுவுமே வந்து உடனே ஆகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம கண்ட்ரில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி, ஏன்னா இப்போது இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கத்தில் வந்து நல்லதுன்னு ஒருத்தர் யாராவது சொன்னால் அதை பற்றி கெட்டதுன்னு சொல்கிறது ஒரு 10 பேர் உடனே இருக்காங்க. அந்த மாதிரியே நிறைய பேர் இப்போ வந்து கூகுள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாத்துலேயும் அவங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்கள ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கால மாற்றங்கள், இதெல்லாம் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு.
0: நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய சக்தி பயன்பாடை நம்ம வந்து அதிகப்படுத்தலாம், அதே மாதிரி பயோகேஸ் அதனுடைய பயன்பாட்டையும் அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பண்ண பிற நாட்டை சார்ந்திருக்கிற நம்ம நிலை மாறி சுயசார்பு இருக்கிற நாடு நம்ம நாடு மாறிடுச்சுன்னா எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டாம்.
1: கண்டிப்பாக.
0: ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: வானொலிக்கு 90.
2: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: இப்போ சிறு வியாபாரிகள், நடுத்தர குடும்பங்கள், அப்புறம் இளைஞர்கள், தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் இந்த வேண்டுகோளை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க?
1: வேண்டுகோளை கண்டிப்பாக மிகவும் மகிழ்ச்சியுடன், பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இளைஞர்கள், எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து நாட்டு பொருளாதாரத்துடைய நிலைமைகள்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பருவம் தான் அது. நம்ம ஊரில் வந்து சின்ன வயசில் யாரும் பொருளாதாரம் கற்றுக் கொடுக்கறதில்லை. அதே மாதிரி வந்து நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து பொருளாதாரம் அவ்வளோ ஈஸியாக புரிகிற ஒரு சப்ஜெக்டும் இல்லை. அவங்களுக்காக தான் படி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி, தூர்தர்ஷன் மாதிரி, இதில் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புணர்வு ஜாஸ்தி இருக்குது, நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல மக்களுடைய வந்து விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்கு நீங்கள் பண்ணணும். தொழிலாளர் பற்றி கேட்டீங்க நீங்கள், இப்போ வந்து இந்த WFH, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட கல்ச்சரை வந்து ஸ்லோவாக இம்பை பண்ணி எங்கெங்கெல்லாம் அது பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற விஷயத்தை வந்து எப்படிலாம் மானிட்டர் பண்ணணுன்றதுக்கெலாம் இப்போ நிறைய செயலிகள் வந்துடுச்சு. அதனால் வந்து கஷ்டமே கிடையாது இப்போ பண்ணுறதுல. அவங்களுக்கும் வந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த வெயில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ரோட்டில் போய் பெட்ரோல் செலவிக்கணுன்ற எண்ணம் கிடையாது, விபத்துகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து டைரக்ட் பெனிஃபிட் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க உணர்ந்து செயல்படணும்னு தான் நினைக்கிறேன் நான்.
0: விழிப்புணர்வை பற்றி பேசணும் இல்லையா? சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்மளுடைய ஆல் இந்தியா ரேடியோடைய முன்முயற்சியும் இதுக்காக தான், இந்த நிகழ்ச்சியும் கூட இந்த விழிப்புணர்வுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மீடியாக்கள் மட்டும் இல்லாமல், சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு இந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும்னா, குழந்தை பருவத்திலிருந்தே பொருளாதாரத்தை பற்றிய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்ன ரோல் பிளே பண்ண நினைக்கிறீங்க?
1: ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இந்த சிவிக்ஸை பற்றியும் எக்கனாமிக்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசிக் விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சிறுகதை படித்தேன். அது இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் நாங்கள் பாப்பாமலர்னு கேட்போம் சின்ன வயசில், ஆல்ரெடி ரேடியோவில். அதில் வந்து வந்த ஒரு கதை தான் அது, ஆலம் விழுதுன்னு கதை பேர். இப்போல்லாம் ரேடியோ அண்ணான் ஒத்திருந்தார், அவர் சொல்லுவார். ஆலம் விழுதுன்ற கதையை பற்றி நான் படிச்சோடனே இப்போ ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா வந்து கேட்பான், எக்ஸ்கர்ஷன் போனோம் ஸ்கூலுக்கு பைசா கொடுன்னு கேட்பான். அவங்க அப்பா வந்து சாதாரணமான ஒரு வேலையில் இருப்பவர், நியாயமான ஒரு வேலையில் இருப்பவர், கவர்மெண்டல் அதிகாரியாக இருந்தால் கூட லஞ்சம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் போகாதவர். அவருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இருக்கும். அவர்களால் எக்ஸ்கர்ஷன் அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெலாம் செலவழிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமையில் வந்து அவர் சொல்லுவார், என்னால் முடியாதுப்பா, பக்கத்து வீட்டு பையன் மட்டும் எப்படி பண்ணுறான், உங்கள் மாதிரி தான் அவரும் வேலை செய்கிறாரு அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அப்போ அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்றதுலாம் நம்மளுக்கு வேண்டாத விஷயம்ப்பா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவார் அவர். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வந்து அந்த பையன் ரகஸ் பண்ணுறச்சே வந்து அவர் என்ன பண்ணுவார், அடுத்த மாதம் சம்பளத்தை நான் வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், குடும்பத்தை ஒரு மாதம் நீ நடத்து அப்படின்னு வர சவாலாக எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு நிஜமாகவே கஷ்டப்படுவான் எப்படி பண்ணுறதுன்னு. அப்போ தான் அவனுக்கு புரிய வரும். அந்த கதை தான் இப்போ ஞாபகம் வருது எனக்கு கேட்ட கேள்விக்கு. ஸோ நமக்கு

0: தெரியணும்னா நம்ம பண்ணதுனால தான் உண்டது, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது.
1: ஒரு விஷயத்தை மற்றவங்க கையாளும் போது நம்ம சுலபமாக வந்து ஒரு கிரிட்டிக் சொல்லிட முடியும். ஆனால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, அதாவது குடும்பத்துடைய பொருளாதார சுமையை வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
0: குழந்தைங்க அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க. இதை வந்து வெறும் புஸ்தகத்தால் சொல்லி கொடுக்கறத விட ப்ராக்டிக்கல். அந்த கதை ரொம்ப பாதிச்சுது என்ன. நான் ஒரு 50 வருஷமாக நான் முன்னாடி படிச்சிருப்பேன் அந்த கதையை. அதனால தான் எனக்கு இவ்வளோ அதனோட இம்பார்ட்டன்ஸ், அதனோட தாக்கம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த படிப்பு கற்றுக் கொடுக்குறது ஒரு பக்கம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பெரியவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் புரியும். கார்புலிங்கில் கூட அந்த ஒரு விஷயம், ஏன் வந்து அப்பா ஆஃபீஸ்க்கே போக மாட்டேங்கிறார், வீட்டில் ரூமில் அடைஞ்சு கிடக்கிறார், கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கும் அவங்களுக்கு கரெக்டான பதிலை சொல்லித்தரணும். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த தாக்கத்தை சின்ன வயசுலேருந்தே உருவாக்கினா தான் பெரியவங்க ஆன உடனே அந்த எக்கனாமிக்ஸ் புரியும், எக்கனாமிக்ஸோட தாக்கம் புரியும். அதனால் இருக்கிற பப்ளிக் ஃபைனான்ஸு, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்.
1: இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் வரும் தானே?
0: கண்டிப்பாக வரும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரத்துக்கு தான் இதனையும் பண்ணணும். இப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும் அவங்களுக்கு. இல்லைன்னா வந்து வெறும் வந்து பாக்கெட் மணி வாங்கிட்டு செலவழிக்கிற ஜெனரேஷனாக நம்ம அவங்கள வளர்க்கக்கூடாது.
1: நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தை கையாள கத்துக்கும் போது பின்னாடி அந்த ஜெனரேஷன் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு இளைஞர்கள் டீமா மாறுவாங்க.
0: கண்டிப்பா
1: சார், நீங்க பட்டய கணக்காளரா இருக்கீங்க, பொதுமக்கள் அரசனுடைய இந்த அழைப்புக்கு எப்படி ஒத்துழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆலோசனை என்ன?
0: நிறைய பேருக்கு நாங்க வந்து நிதி ஆலோசனைகள் தரோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் சரி கார்பரேட்ஸுக்கும் சரி நாங்க தரோம். இண்டிவிஜுவல்ஸுக்கு நீங்க சொல்ல போனீங்களா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து வி கேன் ரெக்வஸ்ட் தெம் டு ஹேவ் 10-15% பட்ஜெட் ஃபார் சேவிங்ஸ் ஆன் ஃபியூயல் அலோன். அது வீட்டில் எல்பிஜியாக இருக்கட்டும், இல்லை பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், முதல்ல வந்து அதுக்கு மாதாந்தர எரிபொருள் செலவுக்கு அதில் வந்து என்ன சேவ் பண்ணலான்றதுக்காக நம்ம ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு அந்த பட்ஜெட்டை நம்ம நிறைவேற்ற ட்ரை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நகைகள் வாங்குவதே 12 மாதம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்கிறது அது ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கணும். அது ஒன்று. இப்போ அவசியம் இல்லாத ஒரு செலவு, ஏன்னா நகை வாங்கினா அந்த நகை வாங்குறதுன்றது நீங்கள் ரூபா கொடுத்து நகையை கடையில் வாங்கினாலும் கூட அந்த நகையை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலராக தான் அவங்க தர வேண்டியிருக்கு. டு தட் எக்ஸ்டென்ட் நம்மளுக்கு ரூபா எங்கே டாலராக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறது. அந்த டாலர்களுடைய கையிருப்பு குறைஞ்சதுன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும், அதனால் தேச பொருளாதாரம் நலிவடையும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பட்ஜெட் ஒன்று வச்சு நகை வாங்கக்கூடாதுன்ற ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரலாம். மூணாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச பயண ஏற்பாடுகளை நம்ம தவிர்க்கலாம், இல்லை போஸ்ட்போன் பண்ணலாம். அப்புறமா வீட்டு ஆற்றல் பயன்பாடு, எனர்ஜி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா மின்சார அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி ஆடிட்னு சொல்லுவாங்க, நம்மளே ஒரு குட்டி எனர்ஜி ஆடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய கொலாட்ரல் பெனிஃபிட்டாக வந்து சுற்றுச்சூழல் இதுவும் பெட்டராக இருக்கும். இதே வந்து கம்பெனிகளுக்கு சொல்லணும், கார்பரேட்ஸுக்கு சொல்லணும்னா இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்மிஷன் கொடுக்கணும். எப்போல்லாம் மூலமாக எந்தெந்த இதெல்லாம் பண்ண முடியுமோ பயண செலவுகளை குறைச்சி பயண அவசியங்களை குறைச்சி பண்ணலாம். அதே மாதிரி கம்பெனி லெவலில் எனர்ஜி ஆடிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எனர்ஜி ஆடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ணி நம்மளுடைய எனர்ஜி மேலே நம்ம சார்ந்திருக்கிற ஒரு நிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இது ஹோர்மோஸ் சரியானால் கூட செய்யணும் அதை. ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட மேஜர் டென்ட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஒன்லி த்ரூ எனர்ஜி. அதனால் எப்போ எனர்ஜியை வந்து குறைக்க குறைக்க வந்து நம்மளுக்கு வந்து ட்வின் பெனிஃபிட் இருக்குது, ஒன்று ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று சுற்றுச்சூழல்.
1: சரி, இப்போ நம்முடைய நாட்டுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த மக்கள் அவங்களாலான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள நினைக்கிறீங்க?
0: பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், மேக் இன் இண்டியா, பி இண்டியன் பை இண்டியன். இதை வந்து நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நம்ம இந்தியன் பொருட்களை வாங்குறோமோ ஃபாரின் பொருட்களுக்கு மாற்றாக நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு தட் எக்ஸ்டென்ட் செய்வாது. ஸோ மக்கள் இதை செய்ய வேண்டிய வந்து இந்தியன் பொருட்களை மட்டும்தான் வாங்கணும். காரே முதற்கொண்டு இந்தியன் கார் வாங்கலாம். இப்போ இந்தியன் கார்ஸ்லாம் ரொம்ப அபாரமாக கிடைக்கிறது, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது உள்நாட்டு சேவிங்ஸில் சேவ் பண்ணலாம். ஃபாரினில் தான் போய் நான் ஃபாரின் ஷேர்ஸ் தான் வாங்குவேன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் இல்லாமல் உள்நாட்டில் முதலீடு செய்யலாம். டொமஸ்டிக் டூரிஸ்டத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மக்கள் பண்ண வேண்டிய காரியங்கள். அப்போ அதே மாதிரி சூரிய சக்தியை பயன்படுத்தலாம், இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மாறலாம், சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கலாம். இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அது வேற சொல்லியிருக்காரு, சமையல் எண்ணெய் குறைங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் உங்களுக்கு சொல்லுவார், அவர் அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே டிஜிட்டலாக

0: பார்த்துக்கலாம். நம்ம போகிறது குறையும். இப்போ யாருமே எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு போய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதில்ல, டெலிஃபோன் பில் கம்பெனிக்கு போய் டெலிஃபோன் பில் கட்டுறதில்லை, அதெல்லாமே குறைஞ்சி போச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நம்மளோட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் போக போக நடந்தால் எல்லாத்துலேயும் ஒரு சேவிங் இருக்குது. நம்ம பண்ணுறதுல வந்து நமக்கும் சௌகரியம், நமக்கு சேவிங்கும் ஆகும் இதனால். ஸோ இந்த கார்பூல்ஸ், அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பூல்ஸ் உருவாக்கலாம். இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வருது இல்லையா, அதில் வந்து பசங்களை அனுப்ப ட்ரை பண்ணலாம். டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு நம்ம காலையில் வேலையில், இதனால் வந்து டிராஃபிக் ஸ்னால்ஸு, ஒரு அனாவசியமான ஹார்ன்ஸு, ரோட் ரேஜ்னு சொல்கிற ஒரு சண்டைகள், ஈவன் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு
1: பொது போக்குவரத்தை
0: பயன்படுத்தலாம், இல்லை ஸ்கூல் பஸ்ஸை பயன்படுத்தலாம். நிறைய பேர் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதுக்கு அது ரொம்ப பெரிய கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. நம்ம பசங்களை அனுப்பிடுறோம், பசங்களை வந்து காரில் தான் கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். அது பொதுமக்கள் இது எங்கெங்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ கவர்மெண்ட்டுக்கு அங்கெல்லாம் உதவி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்.
1: தேவையில்லாத ஆடம்பரத்தெல்லாம் பண்ணாமல் குறைச்சிக்கிட்டு நம்முடைய அத்தியாவசிய தேவை என்னமோ அதுக்கு மட்டுமே எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தலாம். எரிபொருள்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே இது பொதுவாக அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம்
0: கரெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அவ்வளோதான். நம்ம நம்மளுக்கே நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் போட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது.
1: ஸோ நமக்கான சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்மளுடைய நாட்டையும் நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பதிவு பண்ணதுக்காக மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
2: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் செழிப்போம் சேமிப்போம் நேர்முகம். பங்கு பெற்றவர் பட்டய கணக்காளர் பி எஸ் பிரபாகர் அவர்கள், உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: You are listening to Honey Honey by ABBA, going out for Mr. Chandrasekhar and Captain Shiv Kumar. And it's time for me to go in for a short break. Time for you to be tuned in to Manila Seidhigal.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.

0: பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தவிக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும், இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. பார்த்தா கடைசியில வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கைக்குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான

தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக்கர் அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கர் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. நேர்கள் விருப்ப பாடல் கேட்கக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, உங்களிடம் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் தொலைபேசியை எடுத்து அப்படியே ஃபோனை டயல் பண்ணி சரியான நேரத்தில் வந்து சரியான பாடலை, உங்கள் மனதுக்கு இதமான பாடலை கேட்பீங்க என்ற எதிர்பார்ப்போடு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேட்கலாம், யார் முதல் நேயர், வணக்கம், யாரேங்கிறது? சூப்பர் மகிழ்ச்சி. இதோ பாடல் உங்களுக்காக, மயிலை பட்டாபி அவர்கள் விருப்ப பாடல், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். இதோ உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையன்.

வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு, வட்டமிடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

அனிதாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் யாருடைய விருப்ப பாடல் கேட்டலாம். வணக்கம் சொல்லுங்க கலா, உங்களுடைய விருப்ப பாடல். அப்படியா, காலையில தானே அதை கேட்கணும். ஆஹா, சூப்பர், அருமையான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரலில் உருவான பாடல், வாலி வரிகளில் இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இணைந்த இசையில் இதோ உங்களுக்காக.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரி

0: அறிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2,00,000 லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர்.

இதற்கிடையே திரு டி கே சிவக்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 அடைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நிகழ்ச்சியில் நம்ம மனதுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுதுன்னு கேட்டுடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பழனிவட்டம் கொழுங்கங்கொண்டான் ராம

0: கிருஷ்ணன்
1: சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் சொலுங்க. ராமகிருஷ்ணன் லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: பாட்டு வந்து அழகான மஞ்சப்புறா பாட்டு.
1: அழகான மஞ்சப்புறாவா?
0: ஆமா. படம் வந்து ராசா ராசா தான்.
1: நீங்க கரெக்டா படம் பேர் சொல்றீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: இன்னொரு வாட்டி யோசிச்சு சொல்லுங்க கரெக்டா.
0: அந்த படம் தான் ஞாபகம்.
1: நீங்கள் படம் சரியா இருக்குமான்னு தெரியல. இன்னொரு ஒரு பாடல் சொல்லுங்களேன்
0: சார்.
1: வேற பாடல் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: எல்லாமே என்ற அசாதான் படப்பேரு. ஆமா,
1: எல்லாமே இல்லையா?
0: எல்லாமே என்ற அசாதான் பாட்டு அதே அழகான மஞ்சப்புறா. பேர் மட்டும், படப்பேர் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு.
1: பாருங்க, நீங்க ஒரு ஒரு வார்த்தை மாறினா கூட மாறிடும்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எல்லாமே அப்படிதானப்பா?
0: ஞாபகத்தை கொஞ்சம் தடுமாற்றம்.
1: சரி, அந்த பாட்டை ஒரு வாட்டி பாருங்களேன்.
0: பாடுறதுக்கு அவ்வளவா வராதுங்க சார்.
1: நீங்க பாடுறதுக்குள்ள நான் அந்த பாடலை உங்களுக்காக எடுத்துருவோம் இல்லையா?
0: பாட சொல்றீங்களா?
1: ஆமா.
0: சரி.
1: அழகான
0: மஞ்ச பூரா அதன் கூட மாட பூரா பிரியாத ஜோடி பூரா. அவ்வளவுதான்,
1: நல்லா இருக்கு. மனோ எஸ் ஜானகி அவர்கள் குரல்ல ஜெயதேவன் அவருடைய வரிகளை இளையராஜா இசையில உருவான பாடல். இதோ உங்களுக்காக.
0: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: 101.4 இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேயர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 209-0038-0032-5205-54. இந்த இரண்டு எண்களில் ஏதேனும் ஒரு எண்களில் இணைப்பு என்ன 044 அப்படின்னு சேர்த்துக்கிட்டு நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான இந்த பாடல்கள் கேட்கக்கூடிய அந்த புனிதமான இந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம், சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ எஃப்எம் பணியாற்றம் மணிசாரு சிங்கார வேலன்.
0: அது சிங்கார வேலன் திரைப்படத்துல பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: ஆமா சார்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: அந்த பாடல் போடுது சார்,
0: புதுச்சேரி கச்சேரி அப்படின்னு வரும். அந்த பாட்டு
1: கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன்.
0: எஸ்பிபி, யுவன் சங்கர் ராஜா, ஹரிகிருஷ்ணன் பாடின பாடல் வரிகள்ல இளையராஜா இசையில ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்துல உருவான படம். இதோ உங்களுக்காக கேட்டிருந்தேன்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக காக்கி கீ கூக்கு கக கே கூக்கு கூக்கு கே கே கக காக்கி கீ கூக்கு கக கே கூக்கு கூக்கு கே கே கக காக்கி கீ கூக்கு வெரி குட் கக காக்கி கீ கூக்கு கக கே கூக்கு கூக்கு கே கே பாடுங்க கக காக்கி கீ கூக்கு கக கே கூக்கு கூக்கு கே கே புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன்

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரி, கச்சக்க பாட்டி ஒண்ணு குடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வர.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுது அப்படின்றத பார்த்து கேட்டு இணையலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்
1: சார். சந்தைக்கு வந்த கிளி படம் பெயரு.
0: சந்தைக்கு வந்த கிளி.
1: ஆமா. எருக்கங்கேரி ஓரம் இடுக்கி பிடிச்சா அந்த பாடல் சார்.
0: சந்தைக்கு வந்த கிளியா?
1: ஆமா சார்.
0: அந்த படத்துல இருந்து காலையும் மாலையும் அப்படின்ற பாடல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பாடல் உங்களுக்காக மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்காக.
1: ஓகே சார்.

0: ரெயின்போ ஃபார்ம் 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் மணி, இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சேட் வித் பாட்டு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவிகா.
1: படம் வந்து ஏழை ஜாதி, பாட்டு வந்து அதோ அந்த நதியோரம் இளங்காதலர் மாடம், இதோ எங்கள் வனமெல்லாம் காவியம் பாடும். அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே மகிழ்ச்சி. அதோ இதோ அந்த பாடல்.
1: ரொம்ப நன்றி.

0: 51.4 தொடர்ந்து வரும் பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க நூறு முகமது, உங்க பாடல்.
1: படம் புதுக்கவிதை, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமல்.
0: அடடா அடடா, அதே பாடல் இதோ உங்களுக்காக.
1: ஓகே, நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திருநெல்வேலி கணபதி சார்.
0: சொல்லுங்க கணபதி, உங்க விருப்ப பாடல்?
1: இளமை மூஞ்சிலாடு படத்துல இருந்து.
0: ஆஹா,
1: என்னடி மீனாட்சி,
0: எஸ்பிபி குரல்ல
1: என்னாச்சு அந்த பாட்டு சார்.
0: பாலி வரிகள்ல இளையராஜா இசையில உருவான பாடல். இதோ உங்களுக்காக ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

அதன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம்

சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும்

0: அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட்கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனன் இணையை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, Chennai, and warm welcome to everyone tuned into their lovely radio sets at this hour of the day. Good evening, Puducherry also, and this is going to be a lovely hour of, there are in fact 55 minutes of great Western music out happening from here, and if you want to make a choice, all you need to do is to talk to me on 044-298-60038 and 295-20554 to play a request of your choice. And this is your RJ Annie giving you company until 9 p.m. To kickstart the show is going to be Umbrella by Rihanna. I hope it rains like that too, that we need to take an umbrella for the monsoon and not for the summer. Rihanna's Umbrella coming up your way.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் மனோ சுஜாதா குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ரகுமான

நேர்களை ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடரும் பாடல் எஸ்பிபி எஸ் ஜானகி குரலில் முத்துக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகுங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து.
1: Hey, M-I-S-S, miss. Give me a K-I-S-S kiss. Hey, M-I-S-S, miss. Give me a K-I-S-S

பாசவலை திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4, இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

ரெயின்போ ரிவைண்ட். ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் சுஷிலா அவர்கள் குரலில் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 இது ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

0: பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து தொடரும்.
1: மெல்லினமாம்
2: இடையினமாம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நீர்களே. தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து. பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாசம் திரைப்படத்தின் பாடல் வந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இன்னும் என்ன செய்வதாக உத்தேசம், இசையை பின்னிக் கொள்கிறது காற்று.

இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். கனத்த இதயம் சொல்ல தயங்குவதை, கனத்த இதயம் சொல்ல தயங்குவதை கண்கள் சொல்லிவிடுகின்றன. தாமதத்திற்கு காரணம் ஏனோ?

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும் இனிக்க இனிக்க பாடல்கள் இரவு நேர தேடல்கள். கண்களில் துள்ளும் மீன் இனங்களுக்கு நாணம் ஏனோ

நீங்கள் ரசித்து கொண்டிருப்பதும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 மனசு மயங்கும்.

நகர்ந்து செல்லும் காற்றும் நகர்ந்து செல்லும் காற்றும் உன் பேரை நுகர்ந்து கொண்டே செல்வதன் அதிசயம்தான் என்ன?

அழகான பறவை, அழகான பறவை சிறகை விரித்து பறக்க ஆசைப்படுகிற போது காற்றின் துகள்கள் அதை தடுத்து விடுமா என்ன?

வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சி நிறைவாக வளையோசை வளைந்து நெளிந்து வருகிறது. கேட்டு மகிழுங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை பாட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா மரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மம கக கச நினி தத நினி ச மத நிச கச நித நிச க நித நிச சகம ச

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்களம். திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் எஸ்எம்எஸ் தரணிகுமார் அவர்கள் தவில். நாதலோலுடை தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கல்யாண வசந்தம். ரூபகதாளம்.

திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களை நாகஸ்வரிசையில் தொடர்ந்து குருபரனே நீலகண்ட சிவன் பாடல் வராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் எஸ் எம் எஸ் தரணிகுமார் அவர்கள் தவில்.

5:27 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை.